நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948, வைசாக மாதம் 16ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் நாள், இன்று புதன்கிழமை. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 40 நொடி.

நாளொரு குறள். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. மக்கட்பேறு என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பா கூறும் பொருள், பெறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதை தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை. மக்கட்பேறு என்னும் அதிகாரத்தில் 61வதாக அமைந்த அந்த குறட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்து மக்கட்பேறு அல்ல பிற. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹர்ட்ஸ். நேரம் 5:53. நிகழ்ச்சி நிரல் 6:10. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சம்மங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:15 தெய்வீக ராகம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். வீட்டு அபாயகரமான கழிவுகள் வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. தமிழமுது தமிழ் மொழியின் பெருமை குறித்து முனைவர் வே. மகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ ஆஸ்துமா சிகிச்சையின் முக்கிய நோக்கம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி

நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் வி எஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 10:02 திரை இசை. காலை 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி முகமும் முகவரியுமாய் வானொலி. தொகுப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 11:02 திரை இசை. 12:00 உழைப்பவர் அரங்கம். கட்டடங்களுக்கு வண்ணம் பூசுதல் வேலை செய்யும் எம் சுரேஷ் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு குறித்து பாகூர் பேராசிரியர் அன்னுசாமி மோதிலால் பள்ளியின் முதல்வர் நீலம் அருள்சீலி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 திரை இசை. 3:30 சங்கீத சாரல். ஆணையம்பட்டி எஸ் தண்டபாணி அவர்கள் வாசித்திருக்கும் ஜலதரங்க இசை. 4:00 திரை இசை. 5:00 பொன்மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாசன நீர் தர அளவுகள் மற்றும் மேலாண்மை நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பயிற்றுநர் முனைவர் எம் யுவராஜ் அவர்களின் உரை. நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

102.8 எஃப்எம் ரெயின்போவில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை, 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 திரை இசை, 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு குறித்து பாகூர் பேராசிரியர் அண்ணுசாமி மேல்நிலைப்பள்ளியின் முதல்வர் நீலம் அருள் செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. இரண்டு காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், தொற்று நோய்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவ உதவி பேராசிரியர் டாக்டர் வி சுரேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். எனும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனையடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபா.

0: நொடிகளில்
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: தீயை அகத்தினடை மூட்டுவோம். தீயை அகத்தினடை மூட்டுவோம் என்பது வெறும் உடல் சார்ந்த அல்லது இயற்பியல் செயலை மட்டும் குறிப்பதல்ல. அது ஒரு உருவகம். உள்ளத்தின் ஆழத்தில் ஒளியை, ஆற்றலை, உந்துதலை, ஞானத்தை இவற்றையெல்லாம் மூட்டி வளர்ப்பதை சுட்டுகிறது. தீ என்பது அழிவின் சின்னமாக மட்டும் கருதப்படுவது உண்டு. ஆனால் அதே தீ இருளை போக்கும் ஒளி, குளிரை தணிக்கும் அரவணைப்பு, உணவை பதப்படுத்தும் சக்தி, உலோகங்களை வார்க்கும் வார்ப்பு, மனதின் சோம்பலை எரித்து உற்சாகத்தை ஊட்டும் ஊற்றுமாகவும் இருக்கிறது. தீயை அகத்தினடை மூட்டுவோம் என்கிற மகாகவி பாரதியாரின் அழைப்பு நமக்குள் ஒரு நெருப்பை பற்ற வைத்து அதை எந்நாளும் அணையாமல் காப்பதன் மூலம் நமக்கு நாமே ஒளியாவோம், நாம் பிறருக்கும் வெளிச்சத்தினை தருவோம் என்கிறது. தமிழ் பண்பாட்டில் தீயின் இடம் முதன்மையானது. ஆதி மனிதன் கண்டுபிடித்த பெரும் சக்தி தீ, அது காட்டு தீயாக இருக்கும் பொழுது அழிவை தரும். ஆனால் வீட்டுக்கு கொண்டு வரும்போது அது நமக்கு உயிர்காப்பு. இதே இருமைதான் உள்ளத்தின் தீயிலும் உண்டு. வெறி, கோபம், பொறாமை போன்றவை அகத்தீயின் எதிர்மறை வடிவங்கள். அறிவு, கருணை, படைப்பாற்றல், உறுதி, துணிவு என்பன அதன் நேர்மறை வடிவங்கள். தமிழ்ச்சங்க இலக்கியத்தில் அகம் என்பது உள்ளத்தையும் காதல் வாழ்க்கையையும் குறிக்கும். புறம் என்பது வீரத்தையும் கொடையையும் குறிக்கும். இங்கு அகத்தின் இடை என்பது மனதினுள்ளேயும் உள்ளத்தின் மறைவிடங்களிலும் தீயை மூட்டுதல், ஆழ்மனதின் அசைவுகளை விழிப்புணர்வின் ஒளியில் கொண்டு வருவது. புறத்தீயான வெற்றி தீ, புகழ் தீ, போர் தீ இவற்றுக்கு அடித்தளமாக இருப்பது அகத்தின் தீயே. ஒரு மனிதன் தூக்கத்திலிருந்து விழிப்பது போல உள்ளத்தின் தீ மூழ்வதற்கு முதல் படி ஆழ்மன சலனங்களை அறிதல். ஆசிரியர், பெற்றோர், நூல்கள், இயற்கை, இவை அகத்தீயை மூட்டும் தீப்பொறிகள். ஆனால் தீயை தக்க வைத்து வளர்ப்பது தன்னாலேயே செய்யப்பட வேண்டியது. எல்லா தீயும் நன்மை செய்வதில்லை. இரண்டாம் உலகப் போரின் பேரழிவை அகத்தி உருவாக்கியது. இன்றைய பயங்கரவாத தாக்குதல்களும் இணைய வன்கொடுமைகளும் வெறிகொண்ட உள்நெருப்பிலிருந்தே பிறக்கின்றன. எனவே அகத்தியை நாம் எப்போதும் நெறிப்படுத்திய தீயாக வைத்திருக்க வேண்டும். அது அன்பு, நியாயம், இரக்கம், படைப்பாற்றல் ஆகியவற்றின் திசையில் பாய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் உள்நெருப்பு நம்மை நேரான பாதையில் செலுத்துகின்றதா என சோதித்துக் கொள்ள வேண்டும். தமிழில் ஆன்மீகம் என்பது கோயில் கட்டிடங்களுக்குள் அடங்கிவிடுவதில்லை. அகத்தினில் தீ மூட்டி அகத்தின் அசுத்தங்களை எரித்து பொய்யான தன்னிலையை களைந்து உண்மை ஆன்மாவின் ஒளியில் வாழ்தல் என்பதே ஆன்மீகம். தீயை அகத்தினடை மூட்டுவோம் எனும் இத்தொடர் ஒரு காலத்தில் விடுதலை போராட்ட குரலாக இருந்தது. பின்னர் சமூக மாற்றத்தின் குரலாக ஒலித்தது. இன்றைய காலத்தில் அது தனி மனித மேம்பாடு, மனநலம், படைப்பாற்றல், மெய்யியல் வாழ்வு மற்றும் கூட்டு பண்பாடு ஆகியவற்றின் சின்னமாக உள்ளது. இன்று உலகில் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிக்கல் எரிபொருளின் பற்றாக்குறை அல்ல, மனித உள்ளத்தின் எரிபொருளின் பற்றாக்குறையே ஆகும். பணம், அங்கீகாரம் ஆகியவற்றால் நெருப்பு சிலகாலம் புகையும். ஆனால் உண்மையான அகத்தி அது குறிக்கோளுடையது, மதிப்பீடுகளுடையது, மற்றவர்களுக்கும் பயன்படுவது, கலை உணர்வுடையது. அது மட்டுமே நீடிக்கும். நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் புதைந்து கிடக்கும் ஒரு சக்தி மையத்தை கொண்டுள்ளோம். நாம் மட்டுமே அந்த தீயை மூட்டுவதற்கு பொறுப்பாளர்கள். வேறொருவர் நமக்காக அதை மூட்ட முடியாது. ஏனெனில் அது அகத்தினிடை இருக்கிறது. ஓர் ஆசான் அதை காட்டித்தரலாம், ஒரு நூல் அறிவு கொடுக்கலாம், ஒரு நண்பன் துணை நிற்கலாம். ஆனால் பொறியை அழுத்தி நெருப்பை மூட்டும் அழுத்தம் நமது சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். மனிதன் தன் முழு திறனை அடைய வேண்டுமெனில் வெளிச்சூழ்நிலைகள் சாதகமாக வேண்டும். அதைவிடவும் முக்கியம் அவனது அகத்தின் தீ. இன்றைய வேகமான, அழுத்தமான தொழில்நுட்ப சூழலில் அந்த தீயை பேணிக்காப்பதும் மூட்டுவதும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 6:15. தெய்வீக ராகம்

இத்துடன் நிறைவு பெற்றது தெய்வீக ராகம். நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர், சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திராநகர், புதுச்சேரி 605006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpondi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 kHz. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை திங்கள், 23ஆம் நாள், புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் சம்பங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
1: வா கருத்தமுத்த.
0: என்ன ரொம்ப மகிழ்ச்சியா வர்ற?
1: ஆமா,
0: அது என்ன கையில என்னமோ வச்சிருக்கிற?
1: பூங்கொத்து தான், உனக்கு கொடுக்கறதா வாங்கி வந்தான்.
0: ஓஹோ, உன்ட்ட ஒரு விஷயம், இந்த பூங்கொத்து வச்சிருந்தீல்ல?
1: ஆமா.
0: என்கிட்ட கொடுத்த இல்ல?
1: ஆமா.
0: உள்ள பாரு, எம்மோ சம்மங்கி பூ இருக்குது.
1: இரு. ஆமா, சம்மங்கி பூ வாசனையா இருப்பா.
0: இந்த சம்மங்கிய வந்து சாகுபடி செஞ்சோம்னா நிறைய லாபம் அடையலாம்ப்பா.
1: என்ன சொல்ற?
0: ஆமாப்பா, மலர் சாகுபடியில் நல்ல லாபம் தரக்கூடியது சம்பங்கி சாகுபடி. வடிகால் வசதி உள்ள நிலம் இருந்தா போதும்.
1: ஓஹோ,
0: உனக்கு அது இருக்கு, நீ அதையும் பயிர் பண்ணலாம். சரி, நேத்து தான் கேள்விப்பட்டேன், கூட ஒரு 2 ஏக்கர் வாங்கிட்டியாம்ல.
1: கதமுத, நீ சொன்ன ஐடியாவில் மாடுகளை நிறைய வளர்த்தேன், ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், மாடு நல்லா பால் கறந்துச்சு, அதை வச்சு நல்ல வருமானம் வந்ததுப்பா. விவசாயத்தில் நல்ல வருமானம், நெல் நல்லா விளைஞ்சுது, வாழ்க்கையில் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கான்.
0: ஓஹோ, இதுல கிடைச்ச காசை வச்சுட்டு 2 ஏக்கர் நிலம் வாங்கிட்ட.
1: சரியா, நான் 2 ஏக்கர் நிலம் வாங்கினது உனக்கு எப்படிப்பா தெரியும்?
0: அப்பா, நம்ம ஊர்ல ஒருத்தர் நிலம் வாங்கினா ஊருக்கே தெரிஞ்சிரும்ப்பா.
1: ஆமா ஆமா, நம்ம கிராமத்துல ஒண்ணுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல.
0: அதுவும் நல்ல நிலமா பார்த்து உன் பக்கத்து நிலத்தையே வாங்கிட்டேன்.
1: ஆமா,
0: அதுவும் நல்லா விளையக்கூடிய நிலம் தான்ப்பா.
1: சரி சரி,
0: நல்ல வடிகால் வசதி இருக்கு. நான் சொல்ற மாதிரி ஒரு 1/2 ஏக்கர் சம்பங்கி சாகுபடி செய்ப்பா.
1: சரி காதமுத்த, சம்பங்கி சாகுபடி பத்தி எல்லா முறையிலும் சொல்லுப்பா எனக்கு.
0: மத்த பயிருக்கும் சம்பங்கி பயிர் செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீ இயற்கையான முறையில சம்பங்கி சாகுபடி செய்ய போற அப்படின்னா,
1: சரி,
0: 2 மாசத்துக்கு முன்னாடிய நிலத்தை நல்லா உழுது போட்டு 20 கிலோ சனப்ப தக்க பூண்டு விதைய பரவலா துவிடணும்.
1: சரி,
0: 40-50 நாளுக்குள்ளார அந்த பூ பூக்கிற தரணும், அப்புறம் கொஞ்சம் அப்படியே பூத்தா தரணும்.
1: ஓஹோ,
0: இந்த நேரத்துல ஒரு தண்ணிய பாய்ச்சி இந்த பசுந்தாள் உரப்பயிர்களை மடக்கி அப்படியே உழுதுணும்ப்பா.
1: ஓஹோ,
0: நீ மடக்கி உழுதிட்டினா உனக்கு யூரியா செலவு மிச்சம், தழைச்சத்தை அப்படியே கிடைச்சிட போகுது. 10 நாள் நிலத்தை அப்படியே கொஞ்சம் காய விட்டு அப்புறம் மீண்டும் ஒரு முறை உழவு செஞ்சு ஒரு 7 நாள் காய விடணும்.
1: பரவாயில்ல.
0: அப்புறம் 20 டன் மாட்டு எரு.
1: சரி,
0: உன் வீட்டுல தான் அது பஞ்சமே இல்லையா? கொல்ல முழுக்க வந்து தொழு உரமா தானே வச்சிருக்க?
1: ஆமா ஆமா, தோட்டம் முழுக்க நிறைய சாணம் தான் இருக்க.
0: ஒரு 20 டன் மாட்டு எரு எடுத்துட்டு போய்,
1: சரி,
0: அது கூட ஒரு 300 கிலோ வேப்ப முன்னாக்கு. வேப்ப மரம் தான் உன் கொள்ளையில நிறைய இருந்ததப்பா.
1: ஆமாப்பா,
0: அதெல்லாம் கலந்து வயல்ல போட்டு மேலும் ஒரு உழவு செஞ்சிரு.
1: சரி சரி,
0: அப்புறம் 2 நாள் கழிச்சு மேட்டு பாத்தி அமைக்கணும்.
1: சரி,
0: பாத்திக்கு பாத்தி இடைவெளிக்கு இடைவெளி 1.5 அடி இருந்தா போதும். பாத்தியோடைய உயரம் வந்து 1.5 அடி வச்சுக்க, அகலம் 2.5 அடி வச்சுக்க. இப்படி மேட்டு பாத்தி அமைச்ச பிறகு சொட்டு நீர் பாசனத்தை போட்டு விட்டுரு.
1: என்கிட்ட நீர் மோட்டர் இருக்குது.
0: தண்ணி செலவு மிச்சமாகும், உரமும் சொட்டு நீர் வழியாவே நீ கொடுத்துடலாம். ஒரு பாத்திக்கு 100 அடி நீளம், 2.5 அடி அகலத்துல பிளாஸ்டிக் மல்ச்சிங் தாள். எதுக்காக அந்த தாள்னா, களைய வரவிடாம நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: ஓஹோ,
0: அதுக்காக தான்.
1: சரி சரி சரி,
0: இந்த பள்ளக்கால் பகுதியில எல்லாம் அதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா மூடிட்டோம்னா களை கிளம்பாது. நமக்கு தேவையான அந்த சம்மங்கி சாகுபடியை மட்டும் நம்ம பாத்துக்கலாம்.
1: சரி,
0: புரியுதா?
1: புரியுது காத்தமுத்த.
0: இப்ப மண்ணை நல்லா பொல பொலன்னு வச்சிருக்கேன் இல்லையா?
1: ஆமா.
0: அதுல குழிக்கு குழி 2 அடி இடைவெளியில 3-5 இன்ச் ஆழத்துல ஒரு சின்ன குழி எடுத்துக்கணும். செடி வளர போதுமான இடைவெளி அப்பதான் இருக்கும். ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முக்கோண முறையில நடவு செஞ்சோம்னா செடி வளரும் போது அடர்த்தி அதிகமானாலும் செடி ஒன்னுக்கொன்னு மோதாம இருக்கும்.
1: ஓஹோ,
0: புரியுதா?
1: புரியுது காதமுத்த.
0: சரிப்பா, ஒரு 350 கிலோ விதை கிழங்க வாங்கிக்க.
1: சரி,
0: இது 1 ஏக்கருக்கு தேவையானது. இந்த விதையெல்லாம் நம்ம கேவிக்கு இருக்குல்ல, அவங்கள்ட்ட கேட்டினா அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க.
1: சரி சரி,
0: விதைக்கிழங்க வாங்கின பிறகு ஒரு 5 நாள் நிழலோட்டமா காய வைக்கணும். அடுத்த நாள் 200 லிட்டர் தண்ணீர்ல 1 கிலோ ட்ரைகோடெர்மா விரடி, அப்புறம் 1 கிலோ சூடோமோனஸ்,
1: சரி,
0: இத கலந்து ஒரு கலவையாக்கிட்டு நம்ம வச்சுக்கணும். அப்புறம் தனியாக வேற ஒரு பிளாஸ்டிக் கேன்ல 200 லிட்டர்

0: ஜீவாமிர்தம் தயாரிக்கணும்.
1: ஓ, அதுவும் இருக்கணுமா?
0: எப்பா ஜீவாமிர்தம் தயாரிக்கிறத பத்தி தான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேனேப்பா.
1: ஆமா, வீட்டுல இருக்குதா?
0: அப்புறம் என்ன, அத ஒரு 200 லிட்டர் தனியா வச்சிக்க. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன கேனுல ஏற்கனவே நீ இந்த ட்ரைகோடெர்மாவும் சூடோமோனஸும் போட்டு தயாரிச்சுல ஒரு கலவை,
1: ஆமா,
0: அதுல இருந்து ஒரு 20 லிட்டர் எடுத்துக்க.
1: சரி சரி சரி.
0: இந்த ஜீவாமிர்தத்துல இருந்து ஒரு 20 லிட்டர் எடுத்துக்க.
1: சரி.
0: இத ஒரு இடத்துல வச்சு இந்த 350 கிலோ விதைக்கிழங்க அப்படியே போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சோம்னா,
1: சரி,
0: இந்த வேர்ல வரக்கூடிய அந்த பூச்சி தொந்தரவு, அந்த பூசான தொந்தரவு இதெல்லாம் இருக்காது. அதுக்கு பிறகு இந்த விதைக்கிழங்குகளை ஒரு நிலோட்டமா வச்சிருந்து லேசா காஞ்ச பிறகு குழியில ஊன்றி நல்லா மண் அணைச்சு விட்டுறணும். உடனே முதல் நீரும் விட்டுறணும்பா. மண்ணுல ஈரப்பதத்தை பொறுத்து 3 நாளைக்கு 1 முறையோ அல்லது 5 நாளைக்கு 1 முறையோ நீ தண்ணி விடலாம்.
1: சரி,
0: வேற என்ன சந்தேகம் இருக்கு உனக்கு?
1: கதமுத்து, இந்த சம்பங்கி பூ எப்ப பூக்க ஆரம்பிக்கும், அதை எப்ப பறிக்கலாம்?
0: பறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 85-90 நாள்ல பூக்க ஆரம்பிச்சிடும்.
1: ஓஹோ,
0: பரவலா பூக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு சத்து நிறைய கொடுக்க வேண்டியிருக்குப்பா.
1: ஓஹோ,
0: நம்ம இயற்கையான முறையில வேற பண்ண போறோம்.
1: ஆமா,
0: அதனால இந்த விதைக்கிழங்கு ஊன்றின பிறகு 15வது நாள் தலா 1 லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா திரவம், அசோஸ்பைரிலும் திரவம், இதை எடுத்துக்கிட்டு 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நம்ம தான் சொட்டு நீர் பாசனம் வச்சிட்டோமே,
1: ஆமா,
0: அது வழியா அப்படியே விடணும்பா.
1: ஆமா,
0: அது எல்லா செடிகளுக்கும் போய் சேர்ந்துரும்.
1: சரி சரி சரி.
0: அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு ட்ரைகோடெர்மா விருடி 1 கிலோ, சூடோமோனஸ் 1 கிலோ,
1: சரி,
0: இதையும் 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் மூலமா விடணும்.
1: ஓஹோ,
0: இது 2 மாசத்துக்கு 1 முறை இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பா. விதைக்கிழங்கு ஊன்றிய 1 மாதத்துக்கு பிறகு 200 லிட்டர் தண்ணீர்ல 6 லிட்டர் பஞ்சகாவியா கலந்து சொட்டு நீர் பாசனம் மூலமும் விடணும். அடுத்த 15வது நாள் 200 லிட்டர் அமுத கரைசலை சொட்டு நீர் பாசனம் மூலம் விடணும்.
1: ஓஹோ,
0: சுழற்சி முறையில இதை 5 நாளைக்கு 1 தடவை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பா. இந்த பஞ்சகாவியாவும் அமுத கரைசலும் நல்ல பயிரை வளர வைக்கும்பா. இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு பின்னாடி நல்ல பூத்து நல்ல பலன் கொடுக்கும்,
1: நல்ல வருமானமும் கொடுக்கும்.
0: ஆமாப்பா, இந்த சம்பங்கி சாகுபடியிலேயே 1 வருஷத்துல 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிடலாம் பானி.
1: அப்படின்னா நானு பாண்டிச்சேரி, சென்னை, திருச்சி பூ கடைகளுக்கெல்லாம் லாரியில லோடு அனுப்பி விடுறேன்.
0: எப்பா நீ அடுத்த வருஷம் இன்னும் 2 ஏக்கர் வாங்குறியா இல்லையான்னு பாரு.
1: நீ சொன்ன மாதிரி வாங்கிடுறேன் காத்தமுத்த,
0: நிச்சயமா நீ வாங்குவப்பா.
1: சரி,
0: உனக்கு நல்ல செய்தியா நான் சொல்லியிருக்கேன்.
1: ஆமா,
0: நீ செய்யறதோட மட்டும் இல்லாம
1: சரி
0: உன் நண்பர்களுக்கும் இதெல்லாம் சொல்லுப்பா.
1: கண்டிப்பா.
0: சரி கர்த்தமுத்த, நான் மகிழ்ச்சியோட கிளம்புறேன், நீயும் சந்தோஷமா போயிட்டு வா.
1: கதமுத்த, உனக்கு எலுமிச்சம்பழம் கொடுக்குறேன்பா, இந்தாப்பா.
0: ஏ கொண்டப்பா கொண்டப்பா, எலுமிச்சம்பழத்துல நிறைய சத்து இருக்குப்பா, வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. இந்த எலுமிச்சை சாறு அதிகமா நம்ம பருகணும்னா சிறுநீரகத்துல கற்கள் உருவாவது தடுக்கப்படுதான்.
1: ஆமா,
0: புத்தாண்டுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு பழத்தையும் எனக்கு கொடுத்துருக்க.
1: ஆமாப்பா.
0: சரி கர்த்தமுத்த, நான் கிளம்புறேன்.
1: கதமுத்த, சந்தோஷமா பார்த்து போயிட்டு வா.
0: சரிப்பா சரிப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை சம்பங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனா்.

தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். முன்னதாக தில்லி வந்த வியட்நாம் அதிபரை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் வரவேற்றார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் அக்கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து அக்கட்சியின் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழக சட்டசபை கட்சித் தலைவராக திரு விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். நேற்று சென்னையில் தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் தலைமையுடன் ஆதரவு கோரி திரு விஜய் பேசியிருப்பதாக தெரிவித்தார். மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு வேணுகோபால் கூறினார். காங்கிரஸ் கட்சி 5 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் சில கட்சிகளின் ஆதரவையும் திரு விஜய் கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. இதேபோல் திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் திரு மு க ஸ்டாலின் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பாமக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சித் தலைவர் திரு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்கிடையே மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தாவேகா உருவாகி இருப்பதை இந்த வெற்றி நிரூபித்துள்ளதாகவும், வெற்றிக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரியகருப்பன் தோல்வியடைந்ததை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியிருப்பதாக கூறினார். சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு குறித்து கட்சித் தலைமை முடிவெடுக்கும் என்றும் திரு உதயநிதி குறிப்பிட்டார். கோடை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையொட்டி கடந்த 2 நாட்களாக மக்கள் வருகை குறைந்திருந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிக அளவில் வரத் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார்.

0: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைவாக இருந்த நிலையில் நேற்று அதிகரித்து காணப்பட்டது. பள்ளி விடுமுறை துவங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் உதகையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். உதகை அரசு தாவரல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை சுற்றுலாப் பயணிகள் அனுபவித்து செல்கின்றனர். உதகையில் சரவணன்.
1: இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் 5 அருவியில் 1 அருவியில் குறைவான தண்ணீர் வர தொடங்கியிருப்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே சுட்டரிக்கும் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இங்குள்ள குற்றால மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக 5 அருவியில் மட்டும் தண்ணீர் வரத்து வர துவங்கி வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சுட்டரிக்கும் கோடை வெயிலிலும் அருவியில் குடும்பம் குடும்பமாக வந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரி செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பிஜேபி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம்முடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று மேற்குவங்க நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 1200 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய பங்கு குறித்து பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெற நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொது பயன்பாடுகளுக்காக ஒதுக்க வேண்டிய ராமநத்தம் நிலங்களை வரைமுறைப்படுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், PV சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:55. 10 நொடி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

0: வீட்டு அபாயகரமான கழிவுகள். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
1: பச்சை நிற குப்பை தொட்டி, நீல நிற குப்பை தொட்டி என குப்பைகளில் தரம் பிரித்து வைக்கக்கூடிய முறைகளை பற்றியும் குப்பை தொட்டிகளின் நிறங்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இன்று நம் வீட்டிலிருந்து வரக்கூடிய அபாயகரமான கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுகளில் மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டியவை அபாயகரமான கழிவுகள், டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட் என்று சொல்லப்படும். இவை முறையற்ற வகையில் கையாளப்பட்டால் மனித ஆரோக்கியத்திற்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ஈடுகட்ட முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தும். அபாயகரமான கழிவுகள் என்றால் என்ன? அதை எப்படி கையாள வேண்டும்? எந்த நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும்? தீப்பற்றக்கூடிய, நச்சுத்தன்மை கொண்ட, அரிப்புத்தன்மை உடைய அல்லது வேதியியல் வினை புரியக்கூடிய பொருட்களை உள்ளடக்கிய கழிவுகளே அபாயகரமான கழிவுகள் எனப்படுகின்றன. இவை சாதாரண மக்கும் அல்லது மறுசுழற்சி குப்பைகளுடன் கலக்கும்போது ஒட்டுமொத்த கழிவு மேலாண்மை அமைப்பையுமே அது நச்சாகி விடுகிறது. அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு நம் வீட்டிலிருந்து வரக்கூடிய இந்த அபாயகரமான கழிவுகளை சிகப்பு நிற குப்பை தொட்டியில் அப்புறப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் தனியாக ஒரு கவரில் இந்த கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும். நம் வீட்டிலிருந்து வரக்கூடிய மருத்துவ கழிவுகளான காலாவதியான மருந்துகள், மாத்திரைகள், சிரஞ்சுகள், ஊசிகள், பயன்படுத்திய கட்டுப்போடும் துணிகள், தெர்மோமீட்டர்கள் போன்றவற்றை இந்த சிகப்பு நிற குப்பை தொட்டியில் வீசலாம். அது மட்டுமன்றி மின்னணு கழிவுகளான பழைய பேட்டரிகள், செல்போன்கள், சார்ஜர்கள், ஒயர்கள், மின் விளக்குகள், எல்இடி, சிஎஃப்எல் போன்ற பல்புகள், சிடிக்கள் என இது போன்ற இவேஸ்ட் குப்பைகளையும் நாம் இந்த சிகப்பு நிற குப்பை தொட்டியில் வீசலாம். அது மட்டுமன்றி பெயிண்ட் டப்பாக்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், தரை சுத்தம் செய்யக்கூடிய திரவங்கள், ஆசிட், ஃபெனாயில் போன்ற பாட்டில்கள், பாலிஷ் திரவங்கள், ஏரோசோல் ஸ்ப்ரேகள், இதை போன்றவற்றையெல்லாம் இந்த சிகப்பு நிற குப்பை தொட்டியில் வீசலாம். தனிநபர் சுகாதார கழிவுகளான நாம் பயன்படுத்துகின்ற சானிட்டரி நாப்கின்கள், குழந்தைகள், முதியவர்கள் பயன்படுத்தும் டயப்பர்கள், முகக்கவசங்கள் போன்றவற்றையும் இதில் வீசலாம். அபாயகரமான கழிவுகளை எப்படி நாம் கையாள வேண்டும்? அபாயகரமான கழிவுகளை கையாள்வதில் சிகப்பு அல்லது கருப்பு நிற குப்பை தொட்டிகள் அல்லது பைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. முதலில் அபாயகரமான கழிவுகளை எப்போதும் மக்கும் மற்றும் மறுசுழற்சி குப்பைகளுடன் கலக்கக்கூடாது. இதற்கென தனியாக ஒரு பையை ஒதுக்க வேண்டும். ஊசிகள் மற்றும் கூர்மையான பொருட்களை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி வைக்க வேண்டும். சானிட்டரி நாப்கின்கள் மற்றும் டயாப்பர்களை செய்தித்தாள்களில் சுற்றி அதன் மேல் சிவப்பு நிற அடையாளமிட்டு துப்புரவு பணியாளர்களிடம் தனியாக வழங்க வேண்டும். பெயிண்ட் அல்லது ஆசிட் போன்ற திரவ கழிவுகள் கசியாதவாறு அவற்றின் மூடிகளையோ அல்லது கொள்கலன்களையோ இறுக்கமாக மூட வேண்டும். துப்புரவு பணியாளர்களிடம் இந்த குப்பைகளை சேகரிக்க வரும் பொழுது இது அபாயகரமான கழிவு என்பதை தெளிவாக அவர்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும். பயன்படுத்திய மருத்துவ கழிவுகளை நேரடியாக வீசும்போது துப்புரவு பணியாளர்களுக்கு தொற்றுநோய் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இருக்கிறது. பேட்டரிகளில் உள்ள லித்தியம், கார்மியம் போன்ற உலோகங்களும் பெயிண்டில் உள்ள ஈயமும் மண்ணிலும் நிலத்தடி நீரிலும் கலந்து சுற்றுப்புறச் சூழலை நச்சாக்குகின்றன. இத்தகைய கழிவுகளை தீயிட்டு எரிக்கும்போது வெளியேறும் நச்சு புகை ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் பாதிப்புகளை முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படுத்துகிறது. முடிந்தவரை தீப்பற்றக்கூடிய பொருட்களை குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும். பொருட்களின் லேபிள்களில் உள்ள பயன்படுத்திய பின் அகற்றும் முறைகளை, அதாவது டிஸ்போசல் முறைகள் என்று சொல்லக்கூடியவற்றை முறையாக தெரிந்து கொண்டு அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும். மின்னணு கழிவுகளை அதற்கென உள்ள பிரத்யேக சேகரிப்பு மையங்களில் ஒப்படைப்பது சாலச் சிறந்தது. அபாயகரமான கழிவுகளை சரியாக கையாள்வது என்பது நம் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தையும் மண்ணையும் காக்க உதவும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், வீட்டு அபாயகரமான கழிவுகள். வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:25. சிந்தனை.

நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் சிந்தனை இது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தமிழமுது. தமிழ் மொழியின் பெருமை குறித்து முனைவர் வே. மகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதியினை கேட்கலாம்.
1: ஒரு மொழி தன்னை அடையாளப்படுத்த பல நிலைத்த தன்மைகளை பெற்றிருக்கும். அத்தகைய மொழியினை கொண்டு தங்கள் பெயர்களை அடையாளப்படுத்தியவர்கள் தமிழர்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி என்ற பெருமையை பெற்ற தமிழ் மொழியினை தங்கள் பெயர்களில் வைத்து பெருமை அடைந்தவர்கள் தமிழர்கள். தமிழரசி, தமிழ்ச்செல்வி, தமிழழகன், தமிழரசன், தமிழ்ச்செல்வன், இது போன்ற பல பெயர்களை தமிழ் மொழியில் மட்டும்தான் காண முடிகிறது. இந்தியாவில் கிடைத்துள்ள 55,000-க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளில் பெரும்பாலும் தமிழ் மொழியிலேயே உள்ளது என்பது தமிழுக்கு கிடைத்த கூடுதல் சிறப்பாகும். இந்திய மொழிகளில் அச்சில் ஏறிய மொழி தமிழ் என்ற பெருமையை மட்டுமல்லாது இணையத்தில் அடியெடுத்து வைத்த இந்திய மொழி என்ற பெருமையையும் தமிழ் பெற்றுள்ளது. தமிழ் இலக்கியங்களில் காதல், வீரம், அறம், பொருள், இன்பம், புதுமை, நடுநிலைமை, நேர்மை, சமத்துவம், துணிவு இவற்றை பதிவு செய்வதில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருந்துள்ளனர். இந்த தன்மையானது சங்ககாலத்தில் இருந்தே உள்ளது என்பது தமிழின் சிறப்புகளுள் சிறப்பானது. அவ்வகையில் மிகச் சிறந்த பெண் ஆளுமைகளாக அல்லூர் நன்முல்லையார், ஆதிமந்தியார், ஓக்கூர் மாசாத்தியார், ஓரம் போகியார், ஔவையார், கழார் கீரன் ஏற்றியார், காக்கை பாடினியார், நச்செல்லையார், காவர் பெண்டு, குமிழி ஞாழலார், நப்பசலையார், குரமகள் இளவெயினி, நக்கண்ணையார், காமக்கணி பசலையார், கச்சிப்பேட்டு நன்னாகையார், நெடும்பள்ளியத்தை, பக்குடுக்கை நன்கணியார், பூங்கனு திரையார், பூதபாண்டியன் தேவி பெருங்கோ பெண்டு, பேய்மகள் இளவெயினார், பேயனார், பேரையின் முருவலார், பொதும்பில் புல்லாளங்கண்ணியார், பொன்முடியார், மார்பித்தியார், மாற்றோகத்து நற்பசலையார், முள்ளியூர் பூதியார், வருமுளையாரித்தி, வெண்ணி கொய்த்தியார், வெண்மணி பூதியார், வெள்ளி வீதியார், வெறிபாடிய காமக்கண்ணியர் என பெண்பால் புலவர்கள் இருந்துள்ளனர். இந்த தன்மையானது ஏனைய மொழிகளுக்கு இல்லை என்பது தமிழுக்கு கிடைத்த மிக சிறந்த அங்கீகாரம் ஆகும். உலகில் பழமையான மொழிகளாக லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், சீனம், சமஸ்கிருதம், தமிழ் என 6 மொழிகள்

மொழிகள் இருந்தாலும் இன்று வரை உயிர்ப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் மொழியாக சீனமும் தமிழும் உள்ளது. தமிழினை சங்கம் வைத்து ஆய்ந்ததாகவும் அதற்கு இறைவனே தலைமை ஏற்று நடத்தியதாகவும் பல குறிப்புகள் நம்மிடம் உள்ளன. தமிழ் மொழியில் மட்டுமே பக்தி, அறம், புதுமை, சிற்றிலக்கியம், பேரிலக்கியம் மற்றும் அனைத்து மக்களின் எண்ணங்களை பதிவு செய்வதில் தமிழ் சிறப்பிடம் பெறுகிறது. அதனால்தான் அழகும் இனிமையும் தனித்துவமும் பெற்ற தமிழ் மொழியை, செம்மொழி என்ற தனித்துவத்தை 2004 June 6 இந்திய அரசு வழங்கியுள்ளது. நமது தாய்மொழியான தமிழ் திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாயாகவும் உலகின் சிறந்த மொழிகளில் முதன்மையாகவும் கருதப்படுகிறது. மேலும் தமிழுக்கு உரித்தான சிறப்பு எழுத்துக்களான ரா, ரா, நா எழுத்துக்கள் தமிழில் மட்டுமே காணப்படுகிறது. பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் உயர்தனி செம்மொழியாக தமிழ் உள்ளது. மேலும் மத்திய அரசு செம்மொழிக்கான தகுதிகளாக தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என நிர்ணயம் செய்துள்ளது. மேலும் தமிழ்மொழி தமிழ்நாடு, இந்தியா மட்டும் அல்லாது இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம், தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், இந்தோனேஷியா, கனடா இது போன்ற பிற நாடுகளிலும் தமிழ் பேசும் மக்கள் நிறைந்து காணப்படுகின்றனர். தமிழ் மொழியின் சிறப்பை நம் புலவர்களும் கவிஞர்களும் பலவாறு போற்றி மகிழ்ந்துள்ளனர். அவ்வகையில் மகாகவி பாரதியார் தெல்லுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கண்டார் என தமிழை அமிர்தமாக சொல்கின்றார். மேலும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சிறப்பிக்கின்றார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழை அமிர்தமாகவும் தம் உயிருக்கு மேலாகவும் கூறுகின்றார். மனோன்மணியம் சுந்தரனாரோ தமது தமிழ்த்தாய் வாழ்த்தில் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்கே உன் சீரிலமை திறன்வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என கூறுகின்றார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அமிர்தத்தை கடைந்தால் அதிலிருந்து கிடைக்கும் சொல்லே தமிழ் என்று தமிழின் இனிமையையும் அருமையையும் குறிப்பிடுகின்றார். தமிழ் மொழியில் மட்டுமே ஓரெழுத்து ஒரு மொழி என்ற சிறப்பு நிலை காணப்படுகிறது. இதன் பொருள் ஒரு எழுத்தே தனித்து நின்று பொருள் தருவதாகும். அவ்வகையில் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் காண முடிகிறது. அதில் 40 நெடில் எழுத்துக்களும் 2 குறில் எழுத்துக்களும் அடங்கும். இதனை நன்னூல் என்ற இலக்கண நூலில் பவணந்தி முனிவர் 150வது நூற்பாவில் சிறப்பாக கூறுகின்றார். இதோ அந்த நூற்பா. அ, இ, உ, ஏ, ஐ, ஓ ஆறும் கா, உ, கை, கோ, சா, வி, சு, சே, சோ, தா, தி, து, தே, தை, நா, நீ, நோ, பா, பி, பு, பே, பை, போ, மா, மி, மு, மே, மை, மோ, யாவி என அழகாக குறிப்பிடுகின்றார். இதன் பொருளாக ஆ என்றால் பசுவையும், ஈ என்றால் கொடு என்ற பொருளிலும் பறக்கும் பூச்சியையும் உணர்த்தும். ஊ என்ற சொல்லானது இறைச்சியையும், ஏ என்பது அம்பையும், ஐ என்ற சொல் தலைவனையும், ஓ என்பது மதகு நீர் தாங்கும் பலகையையும், கா என்பது சோலையையும், கு என்பது பூமியையும், கை என்பது ஒழுக்கத்தையும், கோ என்பது அரசனையும், சா
என்பது இறந்து போதல் என்ற குறிப்பினையும், சி என்பது இகழ்ச்சியான பொருளிலும், சே என்பது உயர்வையும், சோ என்பது மதிலையும், தா என்றால் கொடு என்ற பொருளிலும், தீ என்பது நெருப்பையும், தூ என்று சொன்னால் தூய்மையையும், தே என்

என்பது கடவுள் என்பதையும், தை என்பது தைத்தலையும், நா என்பது நாவு என்பதையும், நீ என்றால் முன்னிலை ஒருமையையும், நே என்பது அன்பையும், நை இழிவையும், நோ வறுமையையும், பா என்பது பாடலையும், பூ என்பது மலரையும், பே என்று சொன்னால் மேகத்தையும், பை இளமை, போ என்றால் செல் என்ற சொல்லையும், மா என்பது மாமரம் என்ற பொருளிலும், மீ என்பது வானையும், மூ என்பது மூப்பினையும், மே என்றால் அன்பையும், மை என்பது அஞ்சனத்தையும், மோ என்றால் முகத்தலையும், யா என்பது அகலத்தையும், வா என்றால் அழைத்தலையும், வி என்பது மலரையும், வை என்பது புல்லையும், வௌ என்றால் கவருதலையும், நோ என்றால் நோயினையும், து என்பது உன் என்ற பொருளிலும் பயன்படுத்துகின்றோம். ஆக ஒரு எழுத்துக்கே ஒரு பொருளை தரக்கூடிய ஒப்பற்ற தன்மை நம் தமிழில் மட்டுமே உள்ளது. தமிழன் மிக சிறந்த சிறப்புகளுள் ஒன்றாக

0: என்பது புல்லையும், வவ் என்றால் கவறுதலையும், நோ என்றால் நோயினையும், து என்பது உன் என்ற பொருளிலும் பயன்படுத்துகின்றோம். ஆக ஒரு எழுத்துக்கே ஒரு பொருளை தரக்கூடிய ஒப்பற்ற தன்மை நம் தமிழில் மட்டுமே உள்ளது. தமிழன் மிக சிறந்த சிறப்புகளுள் ஒன்றாக ஏழு தலைமுறைகளின் பெயர்களை குறிப்பிடும் வழக்கம் தமிழில் மட்டுமே உள்ளதை குறிப்பிடலாம். தமிழர் பரம்பரை என்பது பன்னெடுங்கால பாரம்பரியத்தை கொண்டது. இது முன்னோர்களின் வழித்தோன்றல்கள் மற்றும் குடும்ப உறவுகளின் சிறப்பை உணர்த்துகிறது. நாம் என்பது முதல் தலைமுறையையும், தந்தை தாய் என்பது இரண்டாம் தலைமுறையையும், பாட்டன் பாட்டி என்பது மூன்றாம் தலைமுறையையும், பூட்டன் பூட்டி என்பது நான்காம் தலைமுறையையும், ஒட்டன் ஒட்டி என்பது ஐந்தாம் தலைமுறையையும், சேயோன் சேயோல் என்பது ஆறாம் தலைமுறையையும், பரன் பறை என்பது ஏழாம் தலைமுறையும் ஆக நமது முன்னோர்கள் பற்றிய குறிப்புகளை பரம்பரை பரம்பரையாக கூறுகின்ற வழக்கத்தை தமிழ் மொழியில் மட்டுமே காண முடிகிறது. உலகிலேயே மொழிக்காக கோவில் கட்டிய பெருமை தமிழருக்கு மட்டுமே உண்டு. அத்தகைய தமிழ் தாய்க்கான கோவில் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கம்பன் மணிமண்டப வளாகத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக தஞ்சை பெரிய கோவில். இங்கு தமிழ் எழுத்துக்களின் அடிப்படையில் இக்கோயில் அமைந்துள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தி மற்றும் சிவலிங்கம் 12 அடிகளை கொண்டது. இது தமிழ் எழுத்துக்களில் உள்ள உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறிப்பதாக உள்ளது. அங்கு உள்ள சிவலிங்க பீடம் இது 18 அடிகளை கொண்டது. இது தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். கோவில் கோபுரம் இது 216 அடிகளை பெற்றுள்ளது. இது உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறிப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை முருகன் கோவிலில் 60 படிக்கட்டுகள் உள்ளன. அவை தமிழ் வருடங்களான பிரபவ, விபவ, சுக்கில எனத் தொடங்கும் 60 ஆண்டுகளையும் குறிப்பதாக உள்ளது. இவ்வாறாக மொழியை பெருமைப்படுத்தும் சிறந்த நிலை தமிழில் மட்டுமே உள்ளது.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

அமுது. தமிழ் மொழியின் பெருமை குறித்து முனைவர் வே. மகேஸ்வரி அவர்கள் வழங்கிய உரையின் முதல் பகுதியினை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஐஎஸ் அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதன் ஒரு பகுதியாக

நடப்பு பருவத்தில் கரும்புக்கு குவிண்டல் ஒன்றுக்கு 365 ரூபாய் என்ற நியாயமான விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய விலையை நிர்ணயிக்க அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவதுடன் சர்க்கரை ஆலைகள் மற்றும் தொழிலாளர்களும் நன்மையடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் பருத்தி உற்பத்தியில் நாடு தன்னிறைவை அடைவதற்கு உறுதி பூண்டிருப்பதாகவும் அதன் முக்கிய நடவடிக்கையாக பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஆலைகளுக்கு பருத்தி எளிதில் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதுடன் உயர்ரக பருத்தி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாவதும் அதிகரிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தியில் புதிய திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதையும் பிரதமர் வரவேற்றுள்ளார். குஜராத் மாநிலம் வாடினர் துறைமுகத்தில் உலகத்தரத்திலான கப்பல் பழுதுபார்க்கும் வசதியை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் நாட்டின் கடலோர தொழில் திறன்கள் வலுப்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கை உருவாகி இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் உடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் இடையேயான பாதுகாப்பு நல்லுறவு குறித்து இருவரும் விரிவான ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேச உள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தை சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஆசாத் மற்றும் முகமது சுகைன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம், மேற்குவங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 82 இடங்களை கைப்பற்றி 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. மேற்கு வங்கத்தில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. இம்மாநிலத்தில் புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான பிஜேபி பார்வையாளராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்கும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு சமிக் பட்டாச்சாரிய தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அங்கு முதல்வரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் திரு ராகுல்காந்தி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார்.
தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்தார். திரு விஜய் காங்கிரஸ் தலைமையிடம் ஆதரவு கோரியிருப்பதாகவும் மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து அவருக்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவு

0: எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு வேணுகோபால் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திரு டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக வெள்ளை மாளிகை இதனை கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்தில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டிருப்பதற்கும் திரு டிரம்ப் பிரதமருக்கு வாழ்த்து கூறியுள்ளார். இந்நிலையில் மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார். இதனிடையே ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாகவும் முட்டுக்கட்டை ஏற்படுத்தவும் செல்வி மம்தா பானர்ஜி மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறாது என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு பிமல் சங்கர் நந்தா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு 4,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்குவதன் மூலம் ஒரு உறுதியான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. இதற்கான ஒப்புதலை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அளித்துள்ளார். நடப்பு ரபி பருவ காலத்தில் கர்நாடகத்தில் 9,000 மெட்ரிக் டன் சூரியகாந்தி பூக்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்வதற்கும் அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 69 கோடி ரூபாய்க்கும் அதிகமான குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைத்திருப்பதாகவும் சூரியகாந்தி விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடப்பு பருவத்தில் கொண்டை கடலை கொள்முதல் வரம்பை 800,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்தியிருப்பதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், பி சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியை கடப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரக்கு கப்பல்களை பாதுகாப்புடன் கொண்டு செல்ல கடற்படை நடவடிக்கைகளை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. உலக அளவிலான பொருளாதாரத்தை முடக்கும் நடவடிக்கையில் ஈரான் சட்டவிரோதமாக ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ குற்றம் சாட்டியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கையை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு நல்லுறவு குறித்து அந்நாட்டு அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் புதிய சட்டசபையை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. IS அமைப்புடன் இணைந்து தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டிய 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா சிகிச்சையின் முக்கிய நோக்கம் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆஸ்மா சிகிச்சையின் முக்கிய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வராமல் பார்த்துக்கலாம், வந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதுதான் முக்கிய நோக்கமாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க ஆஸ்மாவை குணப்படுத்த முடியுமான்னு கேட்குறாங்க. நம்ம ஆனால் ஆஸ்மா குணப்படுத்த முடியாது, குறைக்க முடியும், வராமல் பார்த்துக்க முடியும். எப்படி நம்ம அதை வராமல் பார்த்துக்கலாம் பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தூண்டும் வகையான பொருட்கள் நம்ம படாமல் பார்த்துக்கணும். தூசி போக

0: குளுமையான பொருட்கள் இதெல்லாம் காரணங்கள். இதெல்லாம் நம்ம வந்து படாம பாத்துக்கணும். அறிகுறிகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா உடனே டாக்டர் கிட்ட அணுகி நம்ம அது காஸ்மாவா இல்லைன்னா உறுதிப்படுத்திக்கணும். உறுதிப்படுத்திட்டு அப்புறம் நம்ம அதை டாக்டர் சொன்னபடி நம்ம தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் முக்கியமா இன்னும் சொல்லுவோம் அந்த மருந்துகள்லாம் எடுக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு அது கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரி கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படியே விட்டுலாமா அதான் கிடையாது. அது நம்ம தொடர்ந்து டாக்டர் கிட்ட அணுகி படிப்படியா நம்ம நிப்பாட்டணும். எடுத்தவனே நிப்பாட்டணும்னா திருப்பி அடுத்த நாள் நம்ம ஆரம்பிச்சிடும். அலர்ஜி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் எடுக்கணும். எப்படி நம்ம பிபி சுகருக்கு எடுக்கிறோமோ அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்தா மட்டும்தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ நம்ம வந்து கண்ட்ரோலும் பண்ணணும் கூடயும் நம்ம வந்து அது வராம பாதுகாத்துக்கணும். எங்க போனாலும் மாஸ்க் போடுறது, குளிமையான பொருட்கள் தவிர்க்கிறது, வெந்நீர் குடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம அதை வராம பாத்துக்கணும். நிறைய பேர் என்னன்னா எங்கிட்ட என்ன வந்து கேக்குறாங்கன்னா இப்போ ஊசி போட்டாச்சு மாத்திரை போட்டாச்சு சரியாயிருமா டாக்டர்னு கேக்குறாங்க. என்னன்னா நம்ம ஊசி மாத்திரை எது கொடுக்கறோம்னா கண்ட்ரோல் பண்ணதான் நம்ம கொடுக்கறோம். இப்போ ஊசி மாத்திரை போட்டாங்க அப்படின்னா உடனே குறையும், அது நம்ம சரியாயிடுச்சுன்னு கணக்குல எடுத்துக்கூடாது. அது வந்து அப்போதைக்கு நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். மேற்கொண்டு நம்ம தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் எடுக்க எடுக்கதான் நம்ம அதை வந்து திருப்பி வராம நம்ம பாத்துக்க முடியும். ஒரு தடவையும் வருது கம்மியாகும். இப்ப வருஷத்துக்கு 2-3 தடவை வருதுன்னா அடுத்த வருஷம் நீங்க ரெகுலரா மாத்திரை எடுக்கிறீங்க வராம பாத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு 1 தடவை தான் வரும். அப்புறம் 2 வருஷத்துக்கு 1 தடவை, 3 வருஷத்துக்கு 1 தடவை, இது மாதிரி வருது நாட்கள் கம்மியாயிட்டே போகும். அப்புறம் பிற்காலத்துல அப்படியே தானாவ மறைய கூட வாய்ப்பு உண்டு. இதுதான் நம்ம வந்து சிகிச்சையின் முக்கிய நோக்கமா இருக்கும். சோ நம்ம முடிஞ்ச அளவு வராம பாத்துக்கணும். இப்படி நம்ம வராம பாத்துக்கணும்னா நம்ம என்னென்ன பெனிஃபிட் வரும், நம்மள அன்றாட வாழ்க்கை வந்து ரொம்ப சிரமமா இல்லாம ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மள லங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், லங்கோட வேலைகள் செயல்பாடுகள் நல்லா இருக்கும், பாதிப்பு அடையாம இருக்கும். நீண்ட கால பாதிப்புகள் ஆஸ்மாவை எடுத்தீங்கன்னா நீண்ட கால பாதிப்புகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வராம பாத்துக்கலாம். கேபபிலிட்டி எக்ஸிஸ் டாலரன்ஸ் சொல்லுவாங்க, உடல் பயிற்சி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதோவா உடம்பு மாறும். அப்புறம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகாம சிகிச்சை தவிர்க்க முடியும். நம்ம சிகிச்சையோட முக்கிய நோக்கங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா சிகிச்சையின் முக்கிய நோக்கம் என்ன என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
3: நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை வி எஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜய் கணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி முகமும் முகவரியுமாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம், கட்டடங்களுக்கு வண்ணம் பூசுதல் வேலை செய்யும் எம் சுரேஷ் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு குறித்து பாகூர் பேராசிரியர் அண்ணுசாமி மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் நீலம் அருள் செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: காசி தேசத்தில் ஒரு வேடன் இருந்தானா, அவன் வழக்கம் போல காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிறான். ஒரு மானுக்கு நேராக குறி பார்த்து அம்பை விட்டுருக்கான். குறி தவறி போய் அந்த அம்பு ஒரு பெரிய மரத்து மேலே போய் குத்திக்கிட்டுது. விஷந்தடவுன அம்பு, அதனால் மரம் வீணாக போயிட்டுது. அதிலிருந்து இலை காய் எல்லாம் உதிர ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நாளில் அந்த மரம் பூரா காஞ்சி அப்படியே பட்டு போச்சு. அந்த மரத்தில் ஒரு பொந்து, அதில் ஒரு கிளி ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மரம் நல்லபடியாக வளமாக இருந்த காலத்தில் நிறைய பறவைகள் அதில் தங்கியிருந்தது. மரம் காய ஆரம்பித்ததும் அந்த பறவையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுது, சரி இனிமேல் இந்த மரம் நமக்கு சரிப்பட்டு வராது, வேறு இடம் பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றா பறந்து போக ஆரம்பிச்சுட்டுது. கடைசியில் தங்கியிருந்தது அந்த ஒரு கிளி மட்டும்தான். அது அந்த மரத்தை விட்டுட்டு எங்கேயும் போகிறதுக்கு பிரியப்படலை. ஏன்னா அதுக்கு அந்த மரத்து மேலே அவ்வளவு அன்பு. இற தேடுறதுக்கு கூட அந்த கிளி வெளியே போகிறதில்ல. சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும். கிளி ரொம்ப வாடி போயிட்டுது, சத்தம் போட்டு கத்த கூட அதால் முடியல. அந்த கிளி இப்படி நடந்துக்கிறது தேவலோகத்தில் இருந்த இந்திரனுக்கே ரொம்ப ஆச்சரியம்.

0: இருந்துதான். நேரில் போய் அந்த கிளியை பார்த்துட்டு வந்தால் தேவையில்லைன்னு தோணுச்சு அவனுக்கு. உடனே தேவலோகத்திலேருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தான் இந்திரன். ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அந்த கிளிக்கு முன்னாடி போய் நின்னான். ஏ கிளியே, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மரத்தில் இலையும் இல்லை காயும் இல்லை, கிளையெல்லாம் காஞ்சி போய் எப்போ ஒடிஞ்சு விழலாம்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ இன்னமும் இதையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறியே. உன் கூட இருந்த மற்ற பறவைகள்லாம் பார்த்தியா? இதே காட்டில் உள்ள செழிப்பான மரங்களில் போய் கூடு கட்டிக்கிட்டு சுகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டான் இந்திரன். கிளியை சும்மா சோதிக்கிறதுக்காக தான் அப்படி கேட்டிருக்கான். அந்த கிளிக்கு தவ வலிமை அதிகம், அதனால் வந்திருக்கிறது இந்திரன் தாங்கிறது அதுக்கு புரிஞ்சு போச்சு. தேவேந்திரா, நான் இந்த மரத்தில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து காப்பாற்றி ஆளாக்குனது இந்த மரம்தான். எனக்கு பசி எடுத்தப்போ பழம் கொடுத்தது இந்த மரம்தான். எனக்கு ஆபத்து வந்தப்போ அடைக்கலம் கொடுத்தது இந்த மரம்தான். இப்போ இந்த மரம் கஷ்ட திசையில் இருக்குது. இந்த நேரத்தில் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கலாமா? அது வந்து சுயநலம் இல்லையா? இப்படி இது துன்பப்படுற காலத்தில் நானும் இது கூட இருந்து துன்பத்தை சகிச்சுக்கிறது தான் நியாயம். உதவி செஞ்சவங்களை வந்து உதறி தள்ளுறது நல்லது இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னோட நல்ல விரதத்தை குலைக்கிறது மாதிரி அல்லவா இருக்குது நீங்கள் சொல்கிறது. தேவர்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையே தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற நீங்கள் எனக்கு இப்படி உபதேசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு தான் கிளி. இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை கேட்டதும் கிளியே, நண்பர்கள்னா உன்ன மாதிரி இருக்கணும். பொதுவாக ஒருத்தர் நல்லா இருக்கிறப்போ அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, அவர் கொஞ்சம் வீணாக போயிட்டால் அத்தனை பேரும் ஓடி போயிடுவாங்க. நீ அது மாதிரி இல்லை, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எடுத்துக்கிட்ட. உன்னை பாராட்டுறேன், உனக்கு விருப்பமான வரம் ஏதாவது கேளு தரேன் அப்படின்னாராம் இந்திரன். கிளி என்ன வரம் கேட்டது தெரியுமா? இந்த மரம் மறுபடியும் முன்னாடி இருந்தது மாதிரியே இலை பூ கனிகளோடு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் அப்படியே தந்தேன்னாரு இந்திரன். அடுத்த வினாடியே மரம் முன்னாடி இருந்ததை விட செழிப்பாக பூத்து குலுங்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த கிளியும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்திரலோகம் போய் சேர்ந்து தான். மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து தர்மருக்கு இந்த கதையை சொல்கிறார். மற்றவர்கள் வந்து துன்பப்படுறப்போ இந்த கிளி மாதிரி எவன் வந்து பரிவு கொள்கிறானோ அவன் மேன்மை அடையிறது நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, அந்த கதையை இந்த சமயத்தில் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, வயசான காலத்தில் அம்மா அப்பாவை கவனிக்காத பிள்ளைங்க காதில் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான். மற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினாலே அந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும்னா, பெற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினா எந்த அளவுக்கு மேன்மைங்கிறத நினச்சி பார்க்கணும். ஒரு வயசான அப்பா தன்னோட பிள்ளைய பற்றி ரொம்ப மெச்சிக்கிட்டார். என் பிள்ளை எப்பவும் புத்திசாலித்தனமாக குடும்பம் நடத்துகிறான், அவன் சம்சாரம் கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னார். அப்படிங்களான்னு கேட்டோம் ஆச்சரியமாக. ஆமாங்க, ஏன்னா இவனே அவங்க வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையாக தங்கிக்கிட்டான் அப்படின்னார். இவெல்லாம் எந்த காலத்தில் அப்பா அம்மாவை காப்பாற்றுறது?
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நகர் உலா.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் இடம்பெறுவது இந்தியாவின் மினி இஸ்ரேல் என்று பிரபலமாக அறியப்படும் காசோல். அழகிய பார்வதி பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள காசோல் இயற்கையின் வசீகரமும் பயணிகளின் உற்சாகமும் சங்கமிக்கும் ஒரு சொர்க்கமாகும். என்னுடைய சென்ற நகருலா நிகழ்ச்சியில காசோல்ல உள்ள இயற்கை பூங்கா, பார்வதி பள்ளத்தாக்கு, மணிகரன் சாஹிப், சலால் போன்ற சுற்றுலா தலங்களை பத்தி நாம சொல்லியிருந்தோம். இன்றைக்கு காசோல்ல உள்ள மற்ற இடங்களை பற்றி கேட்போமா?

மையல் படத்திற்காக சின்மயி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:40:50. இராணுவ வாகன நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கான அறிவிப்பு. சீனியர் மேனேஜர் மெடிக்கல் 3, ஃபார்மசிஸ்ட் 3, நர்சிங் அசிஸ்டன்ட் 3. கல்வித் தகுதி MBBS அல்லது BPharm அல்லது BSc தேர்ச்சி. வயது வரம்பு 18 முதல் 30 வரை. இம்மாதம் 17 தேதி அன்று உள்ளபடி. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு

நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து த ஜென்ரல் மேனேஜர் HR CO ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட் HVF ரோட் ஆவடி சென்னை 600054 என்ற முகவரிக்கு இம்மாதம் 12ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு avni.co.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் கசோலில் உள்ள சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கசோலில் உள்ள தோஷ் கடல் மட்டத்திலேருந்து 2400 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தோஷ் கசோலில் உள்ள ஒரு இமயமலை ஓவியத்தை போன்ற ஒரு அழகான கிராமம். ஒவ்வொரு மூலையிலிருந்தும் மர வீடுகள், ஆப்பிள் தோட்டங்கள் மற்றும் பனிமூடிய சிகரங்களை இங்கே வந்து நம்ம பார்க்க முடியும். தோஷ் கிராமம் சுற்றுலா பயணிகளுக்கு கலப்பட மற்றும் மலைவாழ் வாழ்க்கையை வழங்குது அப்படின்னு சொல்லப்படுது.

குற்றம் கடிதல் படத்திற்காக யாழினி ராகேஷ் ரகுநாதன் மற்றும் குழுவினர் பாடியது அந்த பாடல். நேரம் 7:49:35.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேரம் 7:50. மத்திய அரசின் கீழ் செயல்படும் மெட்டாலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. அக்கவுண்டன்ட் 14, அசிஸ்டன்ட் பிரிவில் HR 2, அட்மின் 2, செக்ரட்டேரியல் சர்வீஸ் 6 என மொத்தம் 24 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BBA அல்லது ICAI அல்லது ICMAI தேர்ச்சி. வயது வரம்பு இன்று உள்ளபடி 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹875. SC ST பிரிவினருக்கு ₹625. விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு careers.mekonlimited.co.in என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் கசோலில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கீர்கங்கா, கீர்கங்கா என்ற பெயர் சாகச பிரியர்களையும் மலையேறுபவர்களையும் உற்சாகப்படுத்தது. கீர்கங்காவை ஒரு மலையேற்ற பாதையாக குறிப்பிட்டாலும் அது இயற்கையான வெந்நீர் ஊற்றுகளுக்கு பெயர் பெற்ற ஒரு புல்வெளி ஆகும். கீர்கங்காவை அடைய 12 முதல் 14 கிலோமீட்டர் வரை மலையேற வேண்டும். பைன் மரக்காடுகள், மரப்பாலங்கள் மற்றும் அழகான நீர்வீழ்ச்சிகளை கீர்கங்காவில் நாம் வந்து பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மலானா. மலைகளின் ஆழத்தில் அமைந்துள்ள இந்த மலானா சுற்றுலா பயணிகளால் நிரம்பிய அழகிய கிராமம் மட்டுமல்லாமல் கண்டிப்பான பழக்க வழக்கங்களை கொண்டது இந்த மலானா கிராமம். மலானாவில் உள்ள மனதை கவரக்கூடிய இடங்களை அடைய ஜாரி அல்லது வயிற்றின் பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு மலையேற்ற பயணத்தை நாம் வந்து மேற்கொள்ள முடியும். கற்களால் ஆன வீடுகளும் குறுகிய சந்துகளும் கொண்ட மலானா இமாச்சல பிரதேசத்தின் பழமையான கிராமங்களில் ஒன்றாக திகழ்கிறது.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் கேசோலில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேசோல் நீர்வீழ்ச்சியை பற்றி சொல்ல போகிறோம். இந்தியாவில் உள்ள பல அற்புதமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்று இந்த கேசோல் நீர்வீழ்ச்சி. அமைதியான ஒரு அனுபவத்தை வழங்கக்கூடியது இந்த நீர்வீழ்ச்சி. கேசோல் கோவிலிருந்து 30 முதல் 40 நிமிடங்கள் நடைப்பயண தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த நீர்வீழ்ச்சி. இந்த பாதை வனப்பகுதிகள் வழியாக செல்றதுனால காட்டு மலர் காட்சிகளை நாம் வந்து நல்லா அழகாக பார்க்க முடியுங்க. பாசி படர்ந்த பாறைகளின் மீது தெளிந்த நீரோடைகள் ஆர்ப்பரிக்கிறத நாம் இங்கே வந்து பார்க்க முடியும். இந்த கேசோல் நீர்வீழ்ச்சிக்கு போகும்போது

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ரிலேக்கருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னையில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டமும் அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி தலைமையில் நடைபெறுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி வாழ்த்து பெற்றார். அப்போது கடந்த 2021 நடந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான திரு ரிச்சர்ட் ஜான்குமார் உடனிருந்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றிருப்பது இரட்டை எஞ்சின் ஆட்சிக்கு கிடைத்த மகத்தான அங்கீகாரம் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார்.

0: திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தான் போட்டியிட்ட சென்னை கொளத்தூர் தொகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் வாக்குகள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் முழு வாக்குப்பதிவு செயல்முறைகளும் முறைகேடாக நடைபெற்றதாக நம்புவதால் முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் ராஜினாமா செய்ய போவதில்லை என்று செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்திய ராணுவம் கொல்கத்தாவிற்குள் நுழைந்தபோது பொதுமக்களால் சமூக ஊடகங்களில் பரவி வரும் வீடியோ போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி காயமடைந்ததாகவும் அவரது இல்லம் சிஆர்பிஎஃப் படையினரால் தாக்கப்பட்டதாகவும் கொல்கத்தாவில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருப்பதை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்க்கும் பிரிவு போலியானது என்று மறுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:02. தகவல் தளம்

இன்றைய நிகழ்ச்சியில் மாங்கனீஸ் கனிமத்தின் ஆரோக்கிய நன்மைகள் குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றன. மாங்கனீஸ் கனிமம் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது, அழற்சியை குறைக்கிறது மற்றும் வலிமையான எலும்புகளுக்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்லப்படுது.

0: நேரம் 8:07.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இன்றைய தகவல் தளத்தில் மேங்கனீஸ் கனிமத்தை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரே பெயரை கொண்ட மெக்னீசியம் போல மேங்கனீஸ் அவ்வளவு பிரபலமாக அறியப்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதுவும் அதே அளவு முக்கியமானது. மேங்கனீஸ் என்பது கார்போஹைட்ரேட்கள் மற்றும் கொழுப்பை செரிமானம் செய்யவும் ஹார்மோன்களை உருவாக்கவும் உதவக்கூடிய ஒரு கனிமம். ஆரோக்கியமான எலும்புகள், இணைப்பு திசுக்கள், இரத்தம் உறைதல் போன்ற நரம்பு செயல்பாட்டிற்கு மேங்கனீஸ் மிகவும் இன்றியமையாதது. அது மட்டுமில்லாமல் அது அழற்சியை கட்டுக்குள் வைத்திருக்க பெரிதும் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் உண்ணக்கூடிய உணவுகள்லேருந்து மேங்கனீஸை நமக்கு வந்து அதிகமாகவே கிடைக்குதுன்னு சொல்லலாம். உடல் அதை எலும்புகள், மூளை, சிறுநீரகங்கள், கல்லீரல் மற்றும் கணையம் ஆகியவற்றில் சேமித்து வைக்கிறது. நேரம் 8:09.
1: நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
2: ஆம், April 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமாய் ஆரம்பம். ஜிஆர்டியின் எண்ணற்ற கலெக்ஷன்களிலிருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
2: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.

0: நேரம் 8:30. 30
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்றைய தகவல் தளத்தில் மேங்கனீஸ் கனிமத்தோட ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடலில் நடைபெறும் ஏறக்குறைய ஒவ்வொரு செயல்முறையிலும் கனிமங்கள் பங்கு வகிக்கின்றன. மேங்கனீஸ் ஒரு நுண்கனிமம் அப்படின்றதுனால அது உடலுக்கு ரொம்ப சிறிய அளவில் மட்டுமே தேவை. கால்சியம், மெக்னீசியம், சோடியம் ஆகியவை பெருங்கனிமங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுது.

0: நேரம் 8:36 25 நொடி.
1: ₹100 வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
2: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
0: இன்றைய தகவல் தளத்தில் மேங்கனீஸ் கனிமத்தோட ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடலுக்கு ஆரோக்கியமான எலும்புகள், இனப்பெருக்கம், நோய் எதிர்ப்பு சக்தி, ஆற்றலை உருவாக்குதல் மற்றும் இரத்த உறைதலுக்கு மேங்கனீஸ் அதிகமாக தேவைப்படுது. இது ஒரு நுண்கனிமமாக இருந்தால் கூட மேங்கனீஸின் விளைவுகள் மகத்தானவை. எலும்புகளுக்கு எப்படி உதவுது அப்படின்னு சொன்னோன்னா, ஆரோக்கியமான எலும்புகள், இணைப்பு திசுக்கள், இரத்தம் உறைதல் மற்றும் நரம்பு செயல்பாட்டிற்கும் மேங்கனீஸ் வந்து ரொம்பவும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறாங்க.

0: நேரம் 8:41.
1: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
2: சிறப்பு சலுகையாக புதிய தங்கநகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
0: இன்றைய தகவல் தளத்தில் மாங்கனீஸ் என்ற கனிமத்தோட ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. முதலாவதாக எதை பற்றி சொல்ல போகிறோன்னா, அழற்சி மற்றும் நாள்பட்ட நோய் அபாயத்தை குறைக்கிறது இந்த மாங்கனீஸ் கனிமம். சூப்பர் ஆக்சைட் டிஸ்முடேஸ் எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் நொதியை உருவாக்க உடல் மாங்கனீஸை பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: இன்றைய தகவல் தளத்தில் மாங்கனீஸ் கனிமத்தோட ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நன்மைகள் அப்படின்னு பார்த்தா நிறைய நன்மைகள் இருக்குது. முதல்ல அழற்சி மற்றும் நாள்பட்ட நோய் பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல் சேதமானது, அல்சைமர் நோய், சில புற்று நோய்கள், இதய நோய், முன்கூட்டிய முதுமையின் அறிகுறிகள் மற்றும் அழற்சி நோய்கள் உட்பட பலவிதமான பிரச்சனைகளுக்கு மாங்கனீஸ் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.

0: நேரம் 8:51 45
1: நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
2: ஆம், April 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமாய் ஆரம்பம். ஜிஆர்டியின் எண்ணற்ற கலெக்ஷன்களிலிருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
2: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
0: இன்றைய தகவல் தளத்தில் மேங்கனீஸ் கனிமத்தோட ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆய்வகத்தில் மனிதர் அல்லாத உயிரினங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் புற்றுநோய் செல் வளர்ச்சி மற்றும் அதனுடன் வரும் அழற்சியை எதிர்த்து போராட எஸ்ஓ

0: உதவக்கூடும் என்று தெரிவிக்கின்றன. இந்த எஸ்ஓடி அப்படின்றது என்ன அப்படின்னா, சூப்பர் ஆக்சைடு டிஸ்முடேஸ்.
1: சிக்கிட்டா

0: நேரம் 8:55. 10:00
1: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
2: சிறப்பு சலுகையாக புதிய தங்கநகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
0: இன்றைய தகவல் தளத்தில் மேங்கனீஸ் என்ற கனிமத்தோட ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவாக நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோன்னா, மேங்கனீஸோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துதான், காயங்கள் விரைவாக குணமடைய உதவுகிறது, ஊட்டச்சத்துக்களை வளர்சிதை மாற்றம் செய்ய உதவுகிறது. இந்த மூன்றும் வந்து இதோட பண்புகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நுண்கனிமமாக இருந்தால் கூட மேங்கனீஸ் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த அளவு முக்கியம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க இன்றைய நிகழ்ச்சியில்.

இன்றைய தகவல் தளம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் கருணை செய்வாய், ஹம்சத்வனி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

நேரம் 9:35. அரங்கிசை நிகழ்ச்சியில் டி வி எஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மதுரை எம் விஜய கணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சக்கனி ராஜ மார்க்கமோ, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கரஹரப்பிரியா, ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்டும், மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வாயிலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதன் ஒரு பகுதியாக நடப்பு பருவத்தில் கரும்புக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 365 ரூபாய் என்ற நியாயமான விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய விலையை நிர்ணயிக்க அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவதுடன் சர்க்கரை ஆலைகள் மற்றும் தொழிலாளர்களும் நன்மை அடைவார்கள் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோலோமுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையேயான பாதுகாப்பு நல்லுறவு குறித்து இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தினர். மேலும் 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோலோம் புதுடெல்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்மையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். காரைக்கால் பொது மருத்துவமனையில் நாளை மறுநாள் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை மருத்துவ கல்வி நிறுவனத்தின் சிறப்பு மருத்துவ குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலன் கருதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த முகாமில் மனவியல் துறை தலைவர் டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்ரீபன், குழந்தை அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் ஸ்ரீராம், இதயவியல் நிபுணர் டாக்டர் சந்தான கிருஷ்ணன், நரம்பியல் நிபுணர் டாக்டர் துரைராஜ், சிறுநீரகவியல் துறை நிபுணர் டாக்டர் ஹரிதேவ்குமார் ஆகியோர் அடங்கிய குழுவினர் கலந்து கொண்டு ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் வழங்கவுள்ளனர். எனவே காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த

0: பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி நலம் பெற வேண்டுமென காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:02:25. திரை இசை.

வேட்டை படத்திற்காக ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 10:16:45.

0: அழித்து பதையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீமை அழித்து பதையைகள்
1: அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்
2: கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் தனி ஒருவன். நேரம் 10:25.

ரம்மி படத்திற்காக விவி பிரசன்னா வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியது அந்த பாடல். நேரம் 10:34 20:00.

சிலம்பரசன் மற்றும் குழுவினர் பாடியது போடா போடி படத்திற்காக. திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் மயக்கம் என்ன.

0: திரையிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. முகமும் முகவரியுமாய் வானொலி. வானத்திலிருந்து ஒரு தேவதையின் குரலாய், காற்றின் அலைவரிசையில் நம் வீட்டின் அங்கமாய், 90 ஆண்டுகளை கடந்து இன்றும் கம்பீரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி வரலாற்றின் பக்கங்களில் ஒரு மகத்தான மைல்கல்லை எட்டியுள்ளது. காலங்கள், பேரிடர்கள் என அனைத்தையும் கடந்து இன்னும் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் வானொலியின் சிறப்பு பயணம் இதோ வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. தனக்கு முகமும் முகவரியுமான வானொலியுடன் தான் பயணித்த அனுபவங்களை பகிர்கிறார் நீலகிரி மாவட்ட ஆவண புகைப்பட கலைஞர் மதிமாறன் அவர்கள். வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
2: இந்த 90 வயது வானொலிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 90 ஆண்டுகளில் வந்து அடியெடுத்து வைக்கிற வானொலிக்கு முதல் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் மதிமாறன். நான் ஒரு ஆவண புகைப்பட கலைஞர். என்னோட வாழ்க்கை பயணம் வந்து பழங்குடிகளையும் பறவைகளையும் கூடவே பயணிக்கிறேன். 6 பழங்குடி மக்களோட வாழ்வியல் முறையும் 200 பறவைகளோட வாழ்வியல் முறையும் ஆவணப்படுத்தி ஒரு ஆவண மையம் வச்சுருக்கேன். வர பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து என்கிட்ட கிடைச்ச தரவுகளை வந்து தந்து உதவி செஞ்சிட்ருக்கேன்.
1: ஒரு வித்தியாசமான துறையில் இருக்கீங்க, பொறுப்புள்ள ஒரு ஜாப்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய அனுபவங்கள், வானொலியோட உங்களோட கனெக்ஷன் என்ன?
2: முகமும் முகவரியும் தந்தது வானொலி தான் சொல்லலாம். என் வாழ்க்கையில் என் கூட வந்து ஒரு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போன ஒரு மிகச்சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். ஏன்னா நல்ல வார்த்தைகள் மட்டும் பேசுகிறது வானொலி மட்டும் தான் பேசும், நல்ல விஷயங்களை சொல்கிறது வானொலி மட்டும் தான் இருக்கும். பதட்டம் இல்லாமல் அன்பான விஷயங்களையும் அழகான தகவல்களையும் கொடுத்துட்ருக்கோம். எந்நேரம் எந்த நேரத்துலனாலும் வானொலி கேட்கலாம். ஏன்னா நல்ல நண்பர்கள் எப்போதுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச மிக சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். என்னோடய முகமும் முகவரியும் வானொலி தான். அதில் வந்து சொல்கிறதுல இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நன்றி பாராட்டு மன்னிப்பெல்லாம் வந்து உடனே கொடுக்கணும். இந்த நாளில் வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லிடுறோம், வானொலிக்கு நன்றியும் சொல்கிறோம். இன்னும் நிறைய கோடான கோடி வருஷம் வந்து நிறைய பேரோட குரலாக இருக்கணுன்றது வாழ்த்தும் சொல்கிறோம்.
1: நீங்கள் பேசும்போதே தெரியுது உங்கள் மனசோட ஆழத்துலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க, அந்த உணர்வு பூர்வமாக நீங்கள் பேசுகிறீங்க. அந்த உணர்வு பூர்வமாக அந்த பேச்சு வந்து உங்களோட வானொலியோட எவ்வளோ எமோஷ்னலாக நீங்கள் பாண்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட பேச்சிலேயே எனக்கு புரியுது. சொல்லுங்கள் சார், உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய வானொலி மறக்க முடியாத அனுபவம்.
2: எங்கே பயணிக்கும் போதும் என் கூட வந்து பயணிக்கிற ஒரு நல்ல நண்பன், நான்

0: வாகனங்களில் பயணிக்கும் போதும் என் கூட இருக்கும். இங்கே வந்து அகில இந்திய வானொலி ஊட்டி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, அது வந்து மந்தரைன்னு சொல்லுவாங்க. அந்த பழங்குடி மக்களோட பேசுகிற நிகழ்ச்சி, மந்தரையில் அமர்ந்து பேசுகிற விஷயங்களை வந்து ஒளிபரப்பு பண்ணி காலை மற்றும் மாலை நேரங்களில் பாடல்களை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த கோத்தர் பழங்குடி மக்களோட பாடல் வந்து ரீங்காரமாக இருக்கும். எப்போவுமே கார் ட்ராவலில் போகும்போது கூட அந்த விளக்கே விளக்கே நெய்யொலியோ வாசாமி, அப்புறமேட்டு தவிட்டு மக்கா நெல்லையோ வாசாமி, பஸ்ஸான பஸ்ஸவனியோ அப்படின்ட்டு இந்த பாடல்கள் வந்து பாடிட்டே இருக்கும். வானொலியில் மட்டும்தான் பழங்குடிகளின் ஒலி கேட்கும், பழங்குடிகளின் இசை அவர்களோட பாடல் கேட்கும். அது வந்து மறக்க முடியாத நினைவுகளை வந்து சுமந்துட்டு ரொம்ப அந்த பயணத்தை வந்து ரொம்ப இனிமையாக்கும், எப்போவுமே மறக்க மாட்டோம். அப்படி இல்லைனாலும் அது வந்து பதிவு பண்ணினாலும் கேட்டு போகிற பழக்கம் இருக்கு.
1: முதல் வானொலி பயணம் இப்போ வானொலி கேட்க ஆரம்பிச்சிங்க, அந்த இன்ஸ்பிரேஷன் அதை பற்றி சொல்லு.
0: எங்கள் வீட்டில் வந்து அப்பா பார்த்தேன், அவன் ஒரு அப்போ வந்து கரண்ட் இல்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, டிரான்சிஸ்டர் ரேடியோ வாங்கிட்டு வராங்க. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கும் எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில், வானொலியில் உடனே நல்ல இதெல்லாம் கிடைக்காது, உடனே வந்து அதை போய் மலை மேலே நின்று கேட்குவாங்க. ஒரு பெரிய மரத்து மேலே ஒரு சின்ன ஆண்டனா கட்டி அதில் கொண்டு வருவாங்க. வீட்டில் வந்து சன்னல் வலை மாதிரி இருக்கும், அதெல்லாம் பின்னி வச்சு அந்த வானொலி கேட்குவாங்க. அந்த சத்தம் கேட்கும் போது, காலையில் கேட்கும் போதும், அந்த சாமி பாட்டெல்லாம் போடும்போது எங்களை எழுப்புறதே வானொலி தான். என் ஏஜில் வந்து வேற எந்த விஷயங்களும் எங்களை வந்து அணுகலை மேடம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்னாக்கா வானொலி மட்டும்தான். செய்திகளை கேட்குவோம், பாடல், அப்புறமேட்டு பெரிய தலைவர்களோட ஸ்பீச் இருக்கும். எங்கள் தாத்தால எனக்கு உட்கார வச்சு கேட்க வச்சிருக்காரு, இந்த டைமில் அவங்க பேசுவாங்கன்றது அந்த அண்ணன் சார் முன்னாலே சொல்லிடுவாங்க. அதுக்காக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குவோம், உட்காந்து அந்த விஷயத்தை கேட்குவோம். அந்த விஷயங்கள் வந்து அதான் நிறைய விஷயங்கள் உள்வாங்கும் போது செயல் வடிவமாக கொடுத்தது வானொலி மட்டும்தான். எங்கள் வீட்டில் இன்னும் அந்த வானொலி இருக்கு மேடம், ரொம்ப என்ன சொல்கிறது, அது கூடவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து வீட்டில் சில பேரை வந்து மறக்கவே முடியாது, அவங்கள வந்து பிரிக்கவே முடியாது. அவங்க இங்கேருந்து இல்லாத போயிட்டா கூட அவங்க நினைவுகள் எப்போதுமே நம்ம கூட பயணிக்கும். அது மாதிரி வானொலி வந்து இரண்டரை கலந்தது மேடம். என்னை உருவாக்கிய வானொலிக்கும், பறவைகளுக்கும், மரங்களை பேச வைத்த மாமனிதர்களுக்கும், வானொலிக்கும் இன்னொரு டைம் நன்றி சொல்கிறோம்.
1: உதகை அரசினர் கலைக்கல்லூரி வன உயிரின உயிரியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது

சொல்ல முடியாது. என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் என்ற ஊர் தான் என்னோட சொந்த ஊர். நாங்கள் பள்ளிக்கு சேர்ந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட வந்து வானொலி தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். காலையில் பள்ளிக்கு செல்லும்போது கூட எந்த நேரம் பார்க்கணும்னா வானொலியில் எப்போ பாட்டு முடியும், அந்த பாட்டு நடுவில் பாட்டுக்கு நடுவில் வந்து இப்பொழுது தற்போது நேரத்துன்னு சொல்லுவாங்க புதுச்சேரி வானொலியில் நினைக்கிறேன். இப்போது அது மாதிரி அந்த டைமை கேட்டுகிட்டே நாங்கள் எங்கள் வேலைகளை பார்ப்போம். கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து மணியை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வந்து வானொலி பாட்டு முடிஞ்சோடனே அந்த நேரத்தை பார்த்துட்டு ஆஹா மணி 8:30 9:30 பள்ளிக்கு செல்லணும்னு சொல்லிட்டு ஓடுவோம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக வானொலியை கேட்ட அனுபவம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லூரி பருவங்களில் கொஞ்சம் வானொலி அதிகமாக கேட்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பிறகு வந்து உதகைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 உதகையில் வந்து நம்ம கல்லூரியில் அரசு கலைக்குள்ள வந்து பணியாற்றிட்டுருக்கோம். இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் உதகை வானொலி நிலையத்தோட கலந்துரையாட பல்வேறு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. ஸோ இது மாதிரி வானொலி நிலையம் என்பது வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து எல்லா கிராமம் மற்றும் அதான் கிராமங்கள்னு சொல்கிறோம், அந்த கிராமங்களுக்கும் போயிருக்கு, நகரங்களையும் போயிருக்கு. இன்னைக்கு வந்து எஃப்எம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சராசரி மனிதன் வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பயணம் செய்யும் போதோ இல்லை எந்த நேரங்களையும் வந்து தொடர்ந்து மக்களை வந்து தன்வயப்படுத்தி பல்வேறு செய்திகளையும் வழங்கிட்டு இருக்காங்க. சொன்னால் வானொலிக்கு 90 இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த வானொலி நிலையம் வந்து இருக்குன்னு என்னுடைய அதுக்கான பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்த்த வயதில்லை. இருந்தாலும் வந்து இன்னும் நான் பல ஆண்டுகள் வந்து வானொலி இன்னும் பல நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தணும் என்று வாழ்த்து கூறி நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.

ஆல்வின் தவிர்க்க முடியாத ஓர் அங்கமாய் தன்னுடைய முகமும் முகவரியும் அனைத்துமாய் சுமார் 60 ஆண்டுகளாக தன்னுடன் பயணிக்கும் வானொலியை பற்றி நம் வானொலி நேயர் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அலுவலர் சத்யநாராயணன் அவர்கள் பேசும்போது.

0: நான் சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கும் வானொலிக்கும் உள்ள தொடர்பு?
0: வானொலிக்கும் எனக்கும் தொடர்புன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்த தொடர்பு இருக்கு. நான் மேலேயே சொல்லலாம், சின்ன வயசுல இருந்து 5-6 வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல வானொலி ஓடிட்டு இருக்கும். என்னுடைய தந்தையாரும் சரி தாயாரும் சரி வானொலி பிரியர்கள். அவங்க எப்பவுமே காலையில பாத்தீங்கன்னா இந்த 5:30 மணிக்கு இந்த வந்தே மாதிரம் போடும் குரல் கேட்கும் போது, இந்த ஒளி கேட்கும் போதே நாங்க தூங்கி எந்திரிச்சிருவோம். மாட்டுப்படி பள்ளி நாட்டுல சொல்றது 5 வயசு 6 வயசுலயே. கோவையில அப்ப பாத்தீங்கன்னா இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி தான் அங்க ஒலிபரப்பு வரும். அப்ப கோவை வானொலியே கிடையாது. சோ எங்க வீட்டுல இந்த திருச்சிராப்பள்ளி வானொலியா ஓடிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மேடம் இந்த நிறைய இந்த தமிழ் செய்திகள், ஆங்கில செய்திகள், மற்ற இசை விழா நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்க அம்மா ரொம்ப பிரியப்பட்டு கேட்பாங்க. அதுல இந்த பாத்தீங்கன்னா இந்த இசை விழா கச்சேரி அந்த கேட்டு கேட்டு பார்த்தா எங்களுக்கும் அந்த இசை கர்நாடக இசை மேல நாட்டம் ஏற்பட்டு சின்ன வயசுலயே அந்த மாதிரி மனசுல பதிஞ்சிருச்சு. கிரிக்கெட் மேட்ச் வர்ணனைகள் வருது, இப்பெல்லாம் இப்ப டிவியில பாக்குறோம், நேரம் பாக்குறோம். அந்த நாள்ல பாத்தீங்கன்னா டிவி கிடையாது, நம்ம இதுல தான் வானொலி தான் கேட்கணும். கிரிக்கெட் மேட்ச் பணியில இருக்க நாட்கள்ல இந்த வானொலிக்கு பாக்கெட் டிரான்ஸ்பர்ஸ் எடுத்து போயிடுவோம் இந்த கிரிக்கெட் மேட்ச் கேட்கறதுக்காக. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வானொலி வந்து அந்த நாள்ல வந்து வானொலி புஸ்தகம் போட்டிருந்தாங்க, 15 நாளைக்கு ஒரு புஸ்தகம். அந்த புக்கை வந்து எங்க அம்மா கடையில முதல்ல போய் வாங்கிட்டு வாங்கிட்டு சம்டைம்ஸ் அந்த கடையில புஸ்தகம் தீர்ந்து போகும். அது தீர்ந்து போனா எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க வேண்டியது வருவோம், ஏன் வாங்கல மொழி வேணாம் சொன்ன வாங்க போகலையான்ட்டு. அந்த மாதிரி அந்த வானொலி புத்தகத்தில் பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகள் 15 நாளைக்கு உண்டா நிகழ்ச்சி நேரத்துக்கு சென்னை வானொலி, திருச்சி வானொலி, அந்த மாதிரி எல்லா வானொலி நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சி அது 15 நாளைக்கு நிகழ்ச்சிகள் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுட்டு அதை பார்த்துட்டு அந்தந்த நேரத்தில் அந்த வானொலி எங்க அம்மா போடுவாங்க, அந்த மாதிரி எங்க அப்பாவும் போடுவாங்க. அது மாதிரி சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு அந்த வானொலி கேட்டு கேட்டு எனக்கு பழக்கமாயிருச்சு. அதே மாதிரி நான் 87 இங்கிருந்து கோவையிலிருந்து சென்னைக்கு போனேன். சென்னையில பாத்தீங்கன்னா சென்னை வானொலி என்னுடைய உயிர் மூச்சா ஆகிப்போச்சு. அதுல சென்னை வானொலி, வியூத்பாரி இரண்டுமே, வியூத்பாரி நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி அந்த மாதிரி எல்லாம் வரும். சென்னை வானொலி பாத்தீங்கன்னா காலையில 5:30 இவங்க அறிவிப்பாளர்கள் அவங்க பேர் சொல்ல வேண்டாம், அவங்க பேர் நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். கோமலா ராமலிங்கம் இன்னைக்கு வந்திருக்காங்க, ஜானகி வெங்கட் வந்திருக்காங்க, அந்த மாதிரி அறிவிப்பாளர் நேம் மூலம் அப்படியே மனசுல பதிஞ்சது எங்களுக்கு. இந்த அவங்க காலையில கொடுக்குற இந்த நிகழ்ச்சிகள் நம்ம இவருடைய தென்கட்சிக்கோ சாமிநாடு இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஆகட்டும், மற்ற நிகழ்ச்சிகள் இன்னும் சிறப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த வானொலி வந்து இந்த எந்த விதத்தில் பயனடைதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புயல் வெள்ளம் மழை காலங்கள்லாம் பார்த்தா அவங்க துல்லியமா இந்த அறிவு கொடுப்பாங்க. அதை வச்சுட்டுதான் நம்ம எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் இந்த வானொலியில.
1: நிச்சயமா
0: அவ்வளவு துல்லியமா கொடுக்குறாங்க இந்த வானொலி. கரண்ட் இல்லைன்னு வைங்க, இந்த பாக்கெட் டிரான்ஸ்பர் வச்சுட்டு நம்ம வானொலி கேட்கலாம். சார் இல்லைன்னு வைங்க, இப்ப ஷட் டவுன் ஆயிரும், கரண்ட் இருக்காது, 4 நாளைக்கு கரண்ட், 3 நாள் கரண்ட் இருக்காது, தண்ணி நிக்கும், எங்க பார்த்தா வெள்ளம் பாதிப்பா இருக்கும். அப்ப இந்த பயனுள்ளதா இருக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு கீழ்பட்டதுலேருந்து மேல்பட்ட மக்கள் அனைத்து மக்களுக்குமே இந்த வானொலி வந்து ஒரு பாக்கெட் டிரான்ஸ்பர் வச்சுட்டு கேட்பாங்க. அது எவ்வளவு ஒரு பயனுள்ள தகவல்களா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் பார்த்தா இந்த வானொலி அவ்வளவு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப இந்த வானொலி ஈடுபாடு என்ன, சின்ன வயசுல இருந்தே எப்படி பழக்கப்பட்டு இந்த சென்னை வானொலி ஆகட்டும், வியூத் பாரதி ஆகட்டும், இந்த ஊட்டி வானொலி, இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி ஆகட்டும், எல்லா வானொலியுமே கேட்கிறேன். திரை இசை பாடல்கள் ஆகட்டும், இந்த வர்ணனை கிரிக்கெட் வர்ணனை ஆகட்டும், இந்த ஒளிச்சித்திரம், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டமும் தொழில், அந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி நம்ம மடல் மாணிக்கம் காலையில 7:55 வருது பாருங்க, சென்னை அலைவரிசையில் வர நிகழ்ச்சி, அந்த மடல் மாணிக்கம் நிகழ்ச்சி ரொம்ப இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த தகவல் மத்தியானம் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு வண்ணமணி மாலை நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது, 9:00 வண்ணக்கலைஞம் டாக்டர் சேவன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நிகழ்ச்சி வண்ணக்கலைஞர் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல போச்சு சென்னை வானொலி எஃப்எம் ரெயின்போல. அப்ப அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கடிதங்கள் அந்த நிகழ்ச்சி கேட்டு கேட்டு நிறைய கடிதங்கள் எழுதி போட்டேன். அந்த கடிதங்கள் எழுதி போட்டதுல பார்த்தா டாக்டர் சேவன் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி போன் பண்ணி மாதிரி உங்களுக்கு சிறப்பு நேரம் கூப்பிட்டுருக்கோம், நீங்க நிலையத்துக்கு வரணும் அப்படின்னாரு. அப்ப நிலையத்துக்கு போகும்போது எனக்கே உண்மையை ரொம்ப புரிப்பாரு. நானும் அந்த சமயத்துல மனைவி அழைச்சிட்டு போயிருந்தேன் சென்னை வானொலி. அப்ப அங்க போய் நாங்க ரேடியோ ஸ்டேஷன்ல உட்காரும்போது நம்ம இந்த இடத்துல உட்காரமைங்கும் போது அவ்வளவு ஒரு பெருமையா இருந்தது. ஏன்னா அந்த அறிவிப்பாளர்களை அவ்வளவு சிறப்பா செய்யும் போது நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்து, அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நம்மளும் அந்த நிகழ்ச்சியில் போய் உட்கார்ந்த மேட்டு எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி உண்மையிலேயே, அது மறக்க முடியாத சபம். நானும் இந்த வானொலி 90 நிகழ்ச்சி கேட்டுதான் இருக்கேன். தமிழகம் முழுக்க இருந்து எல்லா நேரங்களும் பேசுறாங்க, அவங்க பேசும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவு உற்சாகமா இருக்கும் வானொலி. ஏன்னா இந்த வானொலி கம்பேர் பண்றதுக்கு வார்த்தையே கிடையாது, அது என்னுடைய உடலோட உயிரோடு அப்படியே கலந்துருக்கு இந்த வானொலி. உண்மையிலேயே சொல்லணும்னு நினைச்சா ஒரு வானொலி நான் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை நேசிக்கிறேங்கும் போது எனக்கு உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையா இருக்கு, ரொம்ப உற்சாகமா இருக்கு. இன்னும் இந்த வானொலி 90 இல்ல 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் கடந்து போகணும். அனைத்து நிலை இயக்குநருக்குமே மற்ற அறிவிப்பாளர்கள் எல்லாருக்குமே

0: இதை நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன்.
1: உருவமில்லா உயிர்த்தோழன் காற்றலை வழியே கானம் பாடி பழைய நினைவை அசை போட்டு தனிமை போக்கி இனிமை தரும் இனிய வானொலி இன்னும் பல நூறு ஆண்டுகளை கடந்து சாதனை படைக்கட்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: நேர்களே, இந்நிகழ்ச்சி முன்னதாக இன்று காலை 8:45 எமது சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்பியதன் ஒலிப்பதிவு.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தமிழகம், மேற்கு வங்கம், அசாம், கேரளம் மாநிலங்களிலும் புதுச்சேரியிலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. புதிய சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேக்கா 100 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு புசி ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்து திரு விஜய் சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார். அதில் எக்காலத்திலும் நிகழவே நிகழாது என்றிருந்த மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களாகிய என் சொந்தங்களுக்கு என் வாழ்நாள் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தான் போட்டியிட்ட சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு நேரில் சென்று மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேற்குவங்க தேர்தலில் தோல்வி அடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்று தமது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான பாரதிய ஜனதா கட்சியின் பார்வையாளராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். கேரளத்தில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இன்று இரவு புதுடெல்லியில் 7:30 மணிக்கு துவங்கும் ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி சென்னை அணியை எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:20. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி திரைசை.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம்

0: 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி திரையிசை. நேரம் 11:28. திரையிசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். செல்லமை திரைப்படத்தில் இருந்தா

திரைசினேஷில் பாடல் கேட்கலாம். டும் டும் டும் திரைப்படத்தில் இருந்த இப்பாடலை பாடியிருப்பவர் ஹரிகரன், சாதன சர்க்கம் மற்றும் ராமநாதன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 12:06.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்
1: உழைப்பவர் அரங்கம்
2: உழைப்பவர் அரங்கம்.
1: கட்டிடங்களுக்கு வண்ணம் பூசுதல் வேலை செய்யும் எம் சுரேஷ் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களே.
4: நான் பெயிண்ட் வேலை செய்கிறேன். என் பேர் சுரேஷ்.
3: எந்த ஊருங்க?
4: அரியாங்குப்பம் மணவெளி.
3: என்ன படிச்சிருக்கீங்க?
4: நான் 8வது வரையும் படிச்சிருக்கேன்.
3: இந்த நிகழ்ச்சியில் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கிறோம். உங்களுடைய அனுபவ கருத்தில் நீங்கள் பகிர்ந்துங்க.
4: சரிங்க சார்.
3: இப்போ 8வது படிச்சிருன்னு சொன்னீங்க, ஏன் இன்னும் அதிகமா படிச்சிருக்கலாமே?
4: நமக்கு அந்த படிப்பு என்ன இல்லை, பெயிண்ட் வேலைக்காக கத்துக்காக நம்ம வந்துட்டோம்.
3: யாரு உங்களுக்கு இந்த பெயிண்ட் வேலை செய்ய சொன்னது?
4: அண்ணன் வந்து வேலை செஞ்சிருந்தாரு பெயிண்ட் வேலை, அவரு கூட அப்படியே நம்ம பாண்டியில வந்து வேலை செஞ்சுட்டேன்.
3: உங்க அண்ணன் கிட்ட வேலைக்கு போனீங்களா?
4: அண்ணன் கிட்ட வேலைக்கு போனேன். அவர் தனியா எடுத்து வேலை செய்யறாரு. இப்ப நான் தனியா எடுத்து நான் தனியா ஒரு 5-6 பேர் வச்சு நான் தனியா வேலை
3: செய்யறேன். நீங்க அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு நீங்க தனியா வேலை செய்யறீங்க. எத்தனை வயசுல வேலைக்கு போனீங்க?
4: 8வது முடிச்சுட்டு அதுல இருந்து அப்படியே கண்டினியூ அப்படியே 30 வருஷமா இந்த வேலை தான் செஞ்சுட்டு
3: இருக்கிறேன். சில பேர் தனக்கு பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுத்து வேலை செய்வாங்க, அது போலதான் போனீங்களா இல்ல நீங்க உங்க அண்ணன் வேலை செய்யறேன்னு போனீங்க?
4: சென்னையில் இப்ப குறுகிய காலத்துல ஆளு கிடைக்காதனால வந்து சின்ன சின்ன பில்டிங்ல எடுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம்.
3: இப்ப நீங்க கூலியால செய்யும் போது பெயிண்டிங் வேலை குடுக்கற கூலியை வாங்கி போயிடுவீங்க, ஆனா நீங்களே ஒரு மேஸ்திரியா இருக்கும் போது நீங்க அந்த வீடோ இல்ல வந்து கம்பெனியோ வந்து ஒரு தொங்கு வேலை இருக்க கூடாது, இன்கம்ப்ளீட் ஒர்க். அப்ப அதுக்கு வந்து ஆட்கள் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்ப ஒரு 10 ஆளோ 5 ஆளோ 20 ஆளோ வச்சு வேலை செய்யணும். அப்ப அதுல வந்து எல்லாமே வந்தாதான் அந்த வேலையும் ஒரு நேர்த்தியா இருக்கும். ஒரு சில ஆட்கள் வேலையை லீவ் போட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிரும் இல்லைங்களா?
4: 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் எங்களுக்கு வேலை செய்யும்போது 5 பேர் கண்டினியூ வேலை செய்வாங்க. அப்போ அந்த பில்டிங் 5 பில்டிங் 6 பில்டிங் வேலை நடக்கும். அப்போ வந்து நாங்கள் கண்டினியூ நாங்கள் வேலை செஞ்சுனே இருப்போம். அப்போ வந்து வெளி வேலை எல்லாத்துக்கும் ஆள் கரெக்டாக இருக்கும், நம்ம செய்யறதுக்காக இருக்கும். இப்போ ஆளுங்க எல்லாமே வந்து வெளியில் வந்து ஆளுங்க தனியாக எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஆளுங்க தட்டுப்பாடு நமக்கு அதிகமாகி போச்சு. நமக்கு
3: ஆட்கள் பற்றாக்குறை
4: ஆகி போச்சு. நம்ம
3: அது மாதிரி
4: லாங்லேருந்து வர்றவங்க எல்லாமே தமிழ்நாட்டு பக்கத்தில் வந்து நம்ம பாண்டிச்சேரி வேலைக்கு வராங்க. எல்லாமே கூலிக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. இப்போலாம் வந்து இப்போ பெட்ரோல் செலவு கணக்கு பண்ணுறாங்க, சாப்பாடு செலவு கணக்கு பண்ணுறாங்க, அதெல்லாம் கணக்கு பண்ணி நம்மக்கிட்ட இப்போ வேலை செய்ய வராங்க. யாருமே வந்து இப்போ முத மாரிலாம் வந்து 10 ரூபா கிடைச்சா போதுன்னு வந்த காலம் போய் இன்னைக்கு எப்படி நம்ம சூழ்நிலை தகுந்த மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு வராங்க.
3: சில நாட்கள் வந்து ஈஸியாக வேலையை எதிர்பார்ப்பாங்க.
4: அதுமாதிரி இப்போ வந்து தேய்க்கிற வேலைக்கு வர மாட்டாங்க, பட்டி பார்க்குற வேலைக்கு கஷ்டம், ஈஸியான வேலை பெயிண்ட் அடிக்கிற வேலை, வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வாங்க, மழை காலத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வாங்க.
3: யாரும் கஷ்டப்பட விரும்பல.
4: ஆமாம், கஷ்டப்பட முத மாதிரி வேறு விரும்பல. அப்போல்லாம் வந்து நாங்கள் போக காலத்தில் வந்து காலைல 7 மணிக்கு வேலைக்கு போகணும். காலை சாப்பாடு நாங்கள் வேலையில் தான்.

0: ஆமா, அவங்க எல்லாம் பூசி அவங்க கம்மி பண்ணி குடுத்துருவாங்க. வாசக்கால ஜன்னல்லாம் வந்து பிரேமர் அடிக்கணும், ஜன்னல் கிரில் எல்லாமே வந்து பிரேமர் அடிக்கணும், தேய்ச்சிட்டு மெட்டல் பிஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு பிரேமர் அடிக்கணும். அடித்து முடிச்சுட்டு உடனே நம்ம செவத்துக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும். ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கல் போட்டு தேய்ச்சிட்டு ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டு அப்புறம் திருப்பி வந்து மிஷினை தேய்க்கிறாங்க. இப்போ மிஷின் வந்து போச்சு, அப்போலாம் கையால் தேய்ப்போம்,
1: பட்டசீல்
0: போட்டு தேய்ச்சிருவோம். எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தேய்ச்சி கழுவி விட்டுட்டு பிரேமர் அடிச்சிருவோம். பிரேமர் அடித்து காயம் விட்டுனா அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. டைல்ஸ் போகிற அந்த வேலையெல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் இங்கே இருக்காங்கன்னா ஓட்டை உடச்சி டச் அப்லாம் எல்லாத்தையும் பார்த்து பெயிண்டிங் பண்ணணும். எல்லாத்தையும் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்காரங்க வந்து வாங்கி கொடுத்தாலும் நாம் பார்த்துக்கோன்னா, இல்லை நீங்கள் போய் வாங்கி நீங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதான் முக்கியம்.
1: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பெயிண்டர் எங்கேருந்து வந்தார், நல்ல காசு கொடுத்தா மெட்டீரியல் வாங்கி கொடுத்தா ஒன்றும் பெயிண்டே சரியில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்களா?
0: நம்ம கிட்ட அந்த மாதிரி இந்த பேச்சு கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட் தான் நம்ம எப்பவுமே சொல்கிறது. கஷ்டப்பட்டு கட்டுறீங்க, அதை கட்டினீங்கன்னா நீங்கள் லைஃப் வரணும், பொருள் உங்களுக்கு தரம் கிடைக்கும். இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமில் வந்து எனக்கு வேணாம், எனக்கு இது கம்மியான பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்கன்னுவாங்க. அப்போ வந்து கம்மியான வந்து எங்கள் பேரில் வந்துடும்.
1: அவங்க லட்சக்கணக்கில் பொருள் வாங்கி வீடு கட்டினாலும் கடைசியில் பெயிண்டிங் நல்லா இருந்தால் அந்த வீடு அழகாக இருக்கும்.
0: ஆமாம்,
1: ஒரு சிலர் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வீடு கிரகப்பிரசம் பண்ணிடுறாங்க, ஒரு சிலர் கம்ப்ளீட்டாக வரவங்க பார்த்து நல்ல வீடு கட்டிக்கிறீங்க அப்படின்னு பேர் வாங்குறதுக்காகவே எவ்வளோ செலவானாலும் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணி பண்ணுறாங்க.
0: ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டாங்கன்னா திருப்பி வெளியே வர மாட்டாங்க சிலவங்க வந்து. அதனால சரி பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி நாங்கள் முடிச்சுன்னு போயிடுறோம் அப்படின்னு இருந்தவங்களும் இருக்கிறாங்க.
1: சில பேர் பெயிண்ட் அடிக்கும் போது ஒயிட் வாஷ் அடிக்கிறாங்க இல்லைங்களா, அது எத்தனை நாள் சென்று அடுத்து கோட்டிங் பண்ணணும் அப்புறம் பெயிண்டிங் பண்ணணும், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்களேன்.
0: ஒயிட் வாஷ் வந்து பண்ணிட்டு மரணத்து தண்ணி நினச்சிடணும், தண்ணி நினச்சிட்டு கொஞ்சம் காய விடணும், காஞ்ச உடனே ஃபுல்லாக கல் போட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து பட்டி ஃபஸ்ட்டு கோடி பார்க்கணும், வரணாத்திர செகண்ட் கோடி பார்க்கணும். காய ஒட்டினா நல்லா காய்ஞ்ச உடனே தேய்ச்சிடணும், தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சீலிங்கு ஒயிட்டு கோடு பிரேமர் அடிச்சுட்டு ஒயிட்டு போகணும். போட்டு விட்டு காய விட்டுட்டு செவர் வந்து ஒரு கோட் கதர் அடிச்சு விட்டுன்னா அவங்க வேலையை முடிச்சுக்குவாங்க. முடிச்சு எல்லாம் வீடு இருக்கிற பசங்க முடிச்சவொடனே ஃபைனல் பண்ணி நம்ம கொடுத்துருவோம்.
1: ஒரு வீடுன்னு வச்சுங்களேன், இப்போ ரூம் இருக்கும், ஹால் இருக்கும், பூஜை அறை இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வரண்டா இதற்கு இருக்கும். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த இந்த பெயிண்ட் தான் அடிக்கணும்னு வீட்டுக்கார சொல்லுவாங்களா, இல்லை நீங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த பெயிண்ட் அடிக்க சொல்லுவீங்களா?
0: வீட்டுக்காரங்களை வந்து நாங்கள் விருப்பத்தை கேட்போம், அவங்க நீங்கள் என்ன முடிவு பண்ணி சொல்கிறீங்களோ அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றி சொல்லுவோம். எங்களுக்கு வந்து மொதல் வந்து எங்களுக்கு லைட்டாக பச்சை கலர் மாதிரி எங்களுக்கு வேணும், ஹாலில் வந்து கொஞ்சம் டார்க்காக வேணும், இல்லை டபுள் ஷேடு வேணும்னுவாங்க, இல்லை ஒரு ஒரு செவத்துக்கு ஒரு கலர் கேட்பாங்க. அடிச்சிங்க ஹாலாக இருந்தால் சிங்கிள் கலராக அடிச்சிங்க, பெரிய வீடாக இருந்தால் நமக்கு ஒரு ஒரு கலருக்கு ஒரு ரூமுக்கு அறியும், தனித்தனி செவத்துக்கு கூட அடிக்கலாம், இல்லைனா டபுள் ஷேடாக கூட நம்ம அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பூஜை ரூமுக்கெல்லாம் வந்து டார்க் கலர் கேட்பாங்க, ஒருத்தவங்க வந்து மஞ்சள் கேட்பாங்க, ஒருத்தவங்க வந்து ஆரஞ்சு கேட்பாங்க. அந்த பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஆரஞ்சு கொஞ்சம் டார்க்காக சாமி ரூம் இருக்குதுன்னா கொஞ்சம் டார்க்காக வேணும், அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதில் ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் ஒட்டி நமக்கு டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அது இதுமாரிலாம் நிறையா இருக்குது, அதில் கீழே தனியாக பார்டர் மாதிரி அடிச்சு கொடுங்கலாம் கேட்பாங்க. இப்போ எல்லாம் காசு இப்போல்லாம் டைல்ஸ் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே.
1: ஒரு வீட்டுக்கு பொதுவாக எவ்வளோ செலவாகும்
0: இப்போ வந்து நம்ம 20 கருதுன்னா அப்படி பார்த்தாலும் குவாலிட்டியாக செய்யணும்னா ஃபுல்லாகவே பட்டி பார்த்து பிரேமர் அடித்து எல்லாம் ஃபினிஷிங் பண்ணதுக்கு ஒரு 2-2.5 முக்கால் வரைக்கும் அவங்க பெயிண்ட் குவாலிட்டி பொறுத்தவரை நமக்கு இருக்குது. கூலிங்கெல்லாம் சேர்த்து
1: இப்போ நீங்களாம் பெயிண்ட் எங்கே வாங்குவீங்க, கடையில் போய் வாங்குவீங்களா இல்லை டீலர்கிட்ட வாங்குவீங்களா?
0: எல்லாமே கடை தான், டீலர் யாருமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து கடையில் தான் வந்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணுவாங்க, நினைப்பாங்க. அந்த கடையிலையும் வந்து நம்ம மீட்டிங் வச்சு இந்த பெயிண்ட்டை வாங்குங்க, பொருள் நல்லா இருக்கும், இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்காரங்க வந்து நம்மளுக்கு வந்து மீட்டிங்காக நமக்கு அந்த கடைக்கு கூப்பிடுவாங்க. அந்த கடைக்கு நம்ம போனால் இப்போ எது புதுசாக வருதோ அந்த பெயிண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது, சரி அதை வாங்கி அடிச்சு பார்ப்போம் மீட்டிங்காரங்களுக்கு, நம்ம அடிச்சுக்காரனா சரி லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி அந்த பெயிண்ட்டை வாங்கி நம்ம வாங்கி அழிக்கிறது. 2 வருஷத்துக்கு அந்த குவாலிட்டி பார்க்கறது நமக்கு நல்லாவே இருக்கும், சரி அந்த குவாலிட்டி நமக்கு நல்லா இருக்குது, சரி அடுத்த பில்டிங் நமக்கு இதே அடிப்போம் அப்படின்றது தான் நம்ம வாங்கி அடிக்கிறது.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு அப்புறம். அது உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒன்று சொல்லுங்க.
0: நான் அடிமை இல்லை படத்திலிருந்து ஒரு ஜீவன் எனக்கு பிடித்த பாடல்.

0: பாடலுக்கு முன்னாடி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. அடுத்து வீடு இல்லாம கதவு ஜன்னல் இது போல உட்டு சம்பந்தமான இதெல்லாம் அதுல எல்லாம் எப்படி பெயிண்ட் அடிக்கிறீங்க?
1: அதுல வந்து

தேய்ச்சிட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு மெட்டல் பேஸ்ட் ஏதாவது இருந்தால் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காய விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டி பார்க்கணும். பட்டி பார்த்து தேய்ச்சணும், ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துட்டு அவங்க என்ன பெயிண்ட் விருப்பப்படுறாங்களோ வீட்டுக்காரங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெயிண்ட்டை வாங்கி வந்து அதில் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து வீட்டுக்கு கொடுத்துன போகிறது நல்லா வேலையை முடிச்சிக்கின்னு நம்மளை அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது கோடி அடிக்கும்போது நம்மளை கூப்பிடுவாங்க. அதேமாரி நம்ம மெயின் டோர் வாசக்கால் இப்போ எனக்கு வேணாம், எனக்கு ஃபுல்லாக எனக்கு பெயிண்ட்டு வேணாம், எனக்கு ஃபுல்லாகவே மரத்தில் உட்டு மாதிரி எனக்கு நல்லாவே வந்து எனக்கு பாலிஷாக வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட் இருக்குது, செகண்ட் குவாலிட்டி

0: மெயின் டோர் வாசக்கால் இப்போ எனக்கு வேணாம், எனக்கு ஃபுல்லாக எனக்கு பெயிண்ட் வேணாம், எனக்கு ஃபுல்லாகவே மரத்தில் உட்டு மாதிரி எனக்கு நல்லாவே வந்து எனக்கு பாலிஷாக வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட் இருக்குது, செகண்ட் குவாலிட்டி இப்போ நிறையா வந்து போச்சு, அதில் இப்போ நிறையா டெக்னாலஜி நிறையா வந்து போச்சு. இப்போ 1000 ரேஞ்சில் இருந்து கொஞ்சம் குவாலிட்டியாக பல பல நல்லா ஷைனிங் கொடுக்குற மாதிரி இப்போ பாலிஷ் வந்து போச்சு.
1: இப்போ வீட்டு வாசக்காலுக்கு பெயிண்ட் அடிக்கணும், அதை எப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுங்களேன்?
0: முதல்ல சீவணும், சீவை எடுத்துட்டு மெட்டல் பேஸ்ட் எங்கங்கே ஓட்டை உடச்சிருக்கு எல்லாம் மெட்டல் பேஸ்ட்டு அந்தந்த கலருக்கு பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷீலர்னு இருக்குது அதை வாங்கி நம்ம போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபுல்லாக தேய்க்கணும். அது இன்னும் ரெண்டு வாட்டி போடணும், இன்னும் ரெண்டு வாட்டி போட்டு நீண்டு தேய்க்கணும். தேய்ச்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் பாலிஷ் ரெண்டு போடி ஏற்றணும், ஏற்றி அதை வந்து நம்ம தேய்க்கணும். தேய்ச்சிட்டு நைஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டச் விட்டு அடிக்கணும், அப்போ தான் அந்த ஃபைனல் கரெக்டாக இருக்கும். அது
1: இதெல்லாம் ஒரே டைமில் செய்கிறதா இல்லை காய காய வச்சு
0: காய வச்சு காய வச்சு செய்யணும். காய விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டு ஷீலர் போடணும், ஷீலர் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். காயங்க விட்டு திருப்பி அப்புறம் மரணத்தை வந்து ஃபுல்லாக தேய்க்கணும், நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இன்னும் ரெண்டு காட்டு ஷீலர் ஏற்றணும், அன்றைக்கி ரெண்டு கோடி ஏற்றி நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு அப்புறம் நல்ல மரணத்தை வந்தோன்னா எப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு வாசக்கால் காய வச்சா ஒரு வாரம் ஆகிடும். இப்போ யாரும் விரும்பது கிடையாது, வீட்டுக்காரங்க ஒன்று நாலு நாள் முடிச்சு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி இப்போ கண்டிஷன் வந்து போச்சு எல்லாமே.
1: இப்போ இதுக்கெல்லாம் ரேட்டு எப்படி பேசுகிறீங்க?
0: இப்போ வந்து சதுரத்துக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து உள்ள வேலையாக இருந்தால் 12 ரூபா பேசுகிறோம், அவுட்டர் வேலையாக இருந்தால் 13 ரூபா பேசுவோம்.
1: 13000?
0: ஆமாம்.
1: அதாவது வீட்டுக்கு அடிக்கிறது அப்புறம் கதவு ஜன்னல் அடிக்கிறது எல்லாமே
0: சேர்த்து 12 ரூபா உள்ள கட்டி பார்த்து அடிக்கிறது மட்டும், லேபர் மட்டும்,
1: மெட்டீரியல் அவங்க வாங்கி கொடுத்துடணும்.
0: ஆமாம், மெட்டீரியல் அவங்க வாங்கி கொடுத்துடணும். அப்போ மொத்தமாக மெட்டீரியல்லாம் வந்து அது வந்து நமக்கு வந்து 35 ரூபா வந்தோம்.
1: ஜன்னல் கதவு கிச்சனு இது மாதிரி இடங்கள்லாம் அடிக்கிறது அது தனி ரேட்டாக பேசுவீங்களா?
0: அது தனி ரேட்டு இப்படி இதாக அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேசி பாசக்கால் தனியாக ஜன்னல் மட்டும் வேணும்னா
1: பெரியது. இல்லை வந்து வேலை சீக்கிரம் முடிக்கிறதுக்கா என்ன காரணம்?
0: பொறுப்பு கம்மி, நம்ம வேலையும் நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ நமக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, இப்போ நம்ம வந்து ஆளை விட்டா ஒரு நாள் ஆகிடும் ஒரு ரூம் அடிக்கிறதுனா. இப்போ நம்ம ரோலரை கொடுத்து அடினா அரை நாள் அடிச்சுட்டு வந்துடுவாங்க, இப்போ ரோலர் வாரம் கட்டுறது மட்டும்தான் ஆள் தேவை.
1: இப்போ நான் கூட ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், ஒருத்தர் வந்து ஏணி போட்டு
0: வாரம்
1: அங்கேருந்து ஒரு ஒரு 10 அடி குச்சி இங்கிருந்து ரோலர் வச்சு உருட்டுறாரு.
0: ரோலர் வச்சு
1: என்ன பண்ணா மேலே ஏறி
0: சாரம் கட்டி
1: அடிக்கணும், கையில பிரஷ் வச்சு அடிச்சு நேருக்கணும். அது எப்போ முழு அடிக்கிறது? ரொம்ப நாள் ஆகும்.
0: இப்போ அந்த ஏரியா முடிக்கணும்னா நம்ம மிஞ்சி போனால் 2 நாள் முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஆள் அடிக்க போனால் ஒரு ஏரியா அடிக்க போனாலும் அவனுக்கு ஏணி போட்டு ஒரு சாரம் போட்டு அடிக்கணும்னா ஒரு 10 அடிக்கு நீட்டுக்கு போறாங்கன்னா அது வந்து நமக்கு 2 மணி நேரம் ஆகிடும். சாரம் கட்டி அதை அடிச்சுன்னு வரதுக்கு 2 மணி நேரம் ஆகிடும். இப்போ ரோலர் நம்ம வந்து கவுத்து விட்டு இறக்கணும், அது வந்து மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் முக்கால் நேரத்தில் இறங்கி கீழே வந்துருவாங்க. இப்போ 10 அடி 12 அடி ஏறிங்க இறங்கினா இப்போ ஒரு ஆள் பிடிக்கிறாங்கன்னா அவங்க 12 மணி நேரத்தில் சவுட்டில் வந்து இறங்கி வந்துருவாங்க கீழே. 2 மணி நேரத்தில் ஃபுல்லாக அடிச்சுன்னு வந்து
1: ஒரு சில வேலையை நேர்த்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரஷ்ல அடிக்கிறீங்கன்னா எல்லா இடத்துல போய் அந்த பெயிண்ட் போடும், அதே மாதிரி ரோலரில் அந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்கும்.
0: ரோலர்ன்றது வந்து நமக்கு ஃபினிஷிங் வரும், பிரஷர் அடிச்சா அந்த பார் வரா தெரியும், ரோலர் ஓட்டினீங்கன்னா நல்ல ஃபினிஷிங் வரும், இந்த கோடு வரலாம் வராம
1: பார்க்கறது
0: நீட்டாக ஃபினிஷிங் அந்த நம்ம பெயிண்ட் குவாலிட்டியை பொறுத்தது அந்த மாதிரி வரும். அது
1: இப்போ நீங்க வீடு இது மாதிரி கட்டிட வேலைகள் இல்லாம மற்றது வாகனங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும், அது மாதிரி வேலை தெரியும்.
0: அந்த மாதிரி வேலை கிடையாது, ஃபுல்லாகவே வீட்டோட வேலை மட்டும்தான் நம்மளோட வேலை.
1: உயரமான கட்டிடங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, வீடு இருந்தாலும் சரி 2 மாடி இருக்கும் 3 மாடி கூட இருக்கும், அதிலலாம் எப்படி நீங்கள் ஒரு சேஃபாக பாதுகாப்பாக எப்படி வேலை செய்கிறீங்க அதை பற்றி?
0: சேஃபாக நம்ம வந்து பாதுகாப்பாக வேலை செய்கிறது வந்து நம்ம வந்து கவர் கட்டி ஃபுல்லாகவே வந்து ரோப் மாதிரி ஃபுல்லாகவே கட்டி சேஃப்டியாக தான் நம்ம இறங்குவோம்.
1: இப்போ 2 மாடிலேருந்து நீங்கள் வேலை செய்யணும், எப்படி செய்வீங்க?
0: ஃபுல்லாக கவர் கட்டி தான், மொத்தம் இறக்கி விட்டு 2 பேர் பிடிப்போம், ஏதாவது பேச்சு குச்சி கொடுத்துன்னு ஏதாவது ஃபோனுக்கு பேசுகிறாரா நம்ம அவரை வந்து வாட்ச் பண்ண என்னப்பா பண்ணுறா சீக்கிரம் அடிப்பா நம்ம வந்து அவர் குரலை கொடுத்துனே இருப்போம். என்ன சொன்னதான் அவர் இறங்குற வரைக்கும் நம்ம வந்து அவரை சேஃப்டியாக வச்சிருக்கணும், அவரை அவன் என்ன பண்ணுறான்னு நம்ம தெரிஞ்சு
1: கண் பார்வைக்கே அவங்களுடைய கண் பார்வைக்கே இருக்கணும்.
0: அவன் கண் பார்வை நம்ம மேலே இருக்கணும், நம்ம சும்மா இருக்கணும், அவன் என்ன பண்ணுறேன் அது வேணால் குரல் கொடுத்துனே இருக்கணும் ஒரு ஆளுக்கு.
1: நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த முக்கியமாக சொன்னீங்க குரல் கொடுத்துனே இருக்கணும், ஏன்னா அவர் செய்கிற வரைக்கும் டயர்டாயிடுன்னு அந்த கவரை ஏன்னா அப்படியே கொஞ்சம் கண்ணு சிமிட்டான போது ஆபத்து விளைவிக்கும் இல்லைங்களா?
0: ஆமாம், அது ஆபத்தான வேலைலாம் நமக்கு வந்து ஆளுங்களை சேஃப்டியாக வச்சிருக்கணும். ஒன்று செய்கிற போது நம்ம நம்ம ஏணி போட்டு செய்யணும்னாலும் பாதுகாப்பாக செய்ப்பா நம்ம சொல்லணும் அவங்ககிட்ட, அவங்கள சொல்ல நான் பார்த்துருவேன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அப்புறம் எதாவது ஆகி போச்சுன்னா நம்ம வேலை எடுக்கிறது தான் அது கஷ்டமாக இருக்கும் நமக்கு, அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கும் பதில் சொல்லணும் குடும்பத்தை நம்ம பதில் சொல்லணும். அதனால நம்ம எப்பயுமே வந்து ஒரு சேஃப்டி முக்கியம், நம்ம வேலை செய்யறது ஒரு சேஃப்டி முக்கியம்.
1: இப்போ உங்ககிட்ட வேலை செய்கிற ஆட்களுக்கு பெயிண்ட் வேலை செய்கிற ஆட்களுக்கு எவ்வளோ கூலி கொடுக்குறீங்க?
0: சம்பளம் வந்து 1000 ரூபாய் வாங்க.
1: எல்லா நடைமுறையிலும் இந்த சம்பளம் தான் கொடுக்குறாங்களா?
0: ஆமாம், அதே தான் கொடுக்குறாங்க.
1: இல்லை கான்ட்ராக்டருக்காருக்கு தகுந்த மாதிரி கூலி
0: அதெல்லாம் கிடையாது. மொத்தம் தான் வந்து மேஸ்திரிக்கு தனி சம்பளம், மேஸ்திரி இன்ஜினியர்க்கெல்லாம்

0: போனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சம்பளம், வேலை செய்கிறாங்களா வேலை செய்யலையோ அவங்களுக்கு தனி ஒரு சம்பளம் கொடுத்துருவாங்க. அவங்க ஆளுங்களுக்கு சில இதை எடுத்துன்னு அவங்க கொடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஆளுங்களும் அதே சம்பளம் தான், வேலை செய்கிற லேபர்களும் அதே சம்பளம் தான், சராசரி தான். இப்போ இந்த பெயிண்ட் தொழிலை பொறுத்த வரைக்குமே
1: வேலை செய்யும்போது மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது.
0: அது நம்ம வந்து சொன்னாலும் கேட்ட முக்கியமான கால் பண்ணுறோம், குடும்பத்தில் எங்களுக்கு கால் வருது, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம சொல்கிற வார்த்தை என்னன்னா கவனம் முக்கியம், நீ பண்ணு, நீ கீழே வந்து பண்ணு. சாரான்றது வந்து செல்லை வச்சுட்டு நம்ம கவனமாக வேலை செய்யணும், இன்னும் அதுதான் நமக்கு தேவை. ஏதாவது நம்ம சாரத்தில் ஏறி திடீர்னு உனக்கு ஃபோன் வந்து ஏதாவது டென்ஷனில் நீ ஏதாவது பேசி நீ ஏதாவது எங்கே காலகளை வச்சு அறிஞ்சிட்டா நமக்கு தான் அது பாதிப்பு. வேலை செய்யறவங்களுக்கு பாதிப்புன்றதோட வேலை எடுத்துங்களுக்கு வீட்டுக்காரங்க தான் அது பாதிப்பு, அவங்க வந்து பதில் சொல்லி ஆகணும்.
1: உங்களுக்கு இந்த பெயிண்ட் தொழிலில் வந்து நல்ல வருமானம் கிடைக்குது, போதிய மாத வருமானம், நீங்கள் உங்கள் குழந்தைங்க பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வர செலவெல்லாம் பார்க்கணும், அது தகுந்த மாதிரி இந்த தொழில் போது நல்ல
0: வேலை வந்து அந்த அளவுக்கு வருமானம் வந்து கம்மி தான் இந்த வேலையில். மாதம் நமக்கு மழை நாள் ஆச்சுன்னா அந்த வேலை இருக்காது, வெயில் திறந்தா கொஞ்சம் வேலை இருக்கும். அதே மாதிரி மண் தரமான இருந்தது, இப்போ அந்த மண்ணோட தரம் கிடையாது. இப்போ ஒரு மழை பெஞ்சாலும் உள்ள தண்ணி ஊறி போகுது, அப்போ லைட்டாக ஊறினாலும் செவ்வறு ஊறி போது பட்டி பார்க்க முடியாது. ஒன்று அந்த வேலையை நம்மளால் கம்ப்ளீட்டாக செய்ய முடியாது. அந்த வேலையை பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா வெயில் காஞ்சால் மட்டும்தான் பட்டி பார்த்து ஃபினிஷிங் பண்ணணும். லைட்டாக தண்ணி விட்டாலும் கொஞ்ச நாள் ஆகி போச்சுன்னா ஒரு மாதிரி ஆற்று போன மாதிரி ஆகிடும். அப்போ ஆற்று போன மாதிரினா கொட்ட ஆரம்பிச்சிடும். கொட்ட ஆரம்பிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் நம்ம மேலே சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் பெயிண்ட் அடிச்சு கொடுங்க, பட்டி பார்த்து சரி கிடையாதுங்க, நீங்கள் ஃபுல்லாக பேத்துன்னு வருதுங்க. இப்போயும் அந்த கம்ப்ளைண்ட் நிறையா வருது, பாத்ரூம் தண்ணி ஊறும்.
1: நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே உப்புது ஒரு சில இடங்களில் பெயிண்ட்,
0: அதுதான் தண்ணி ஊறதுனால தான் வர்றது. தண்ணி இப்போ பாத்ரூம் தண்ணி வந்து டைல்ஸ் போடும்போது கேப் வைப்பாங்க. அதே மாதிரி அந்த வாயு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆற்று போய் அந்த எல்லாமே கொட்டி ஆரம்பிச்சிடும். அது வழியாக தண்ணி ஊறி செவத்தில் ஊறி ரூமுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதை யாருமே கம்ப்ளைண்ட் பார்க்க மாட்டுறாங்க.
1: இப்போ அந்த இடத்துல என்ன செய்வீங்க நீங்கள், மறுபெயிண்ட் அடிப்பீங்களா?
0: மறுபெயிண்ட்டு நம்ம வந்து கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி திருப்பி அதை அடிப்போம். நாங்கள் சொல்லிட்டு வருவோம் வீட்டுக்கு, நீங்கள் முதல் டைல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுங்க எங்களுக்கு, எல்லாத்தையும் ஃபுல்லாக மாவு போட சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் போட்டுட்டோன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம போய் திருப்பி பார்த்தாலும் தெரியும், இல்லைங்க இல்லை நீங்கள் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பண்ண மாட்டாங்க. இப்போ சில வீடு இப்போ வர்ற வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா தரையில் இருந்து இப்போ சுற்றி காலி இடம் இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு வந்து மழை அதிகமாக பெஞ்சுன்னா செவ்வூர் ஓரம் வந்து தண்ணி ஏறும். ஒரு 5 அடி வரைக்கும் தண்ணி ஏறும். 5 அடி வரைக்கும் ஏறி என்ன பண்ணணும், அப்புறம் தண்ணி நம்ம வீட்டு உள்ள ஊற ஆரம்பிச்சுன்னா செவ்வூர் புறா வீணாகிடும். நம்ம வீட்டுக்காரங்க நம்ம சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இல்லைங்க பரவாயில்லைங்க நீங்கள் அடிச்சு கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம்வாங்க.
1: இப்போ புது வீட்டுக்கு எத்தனை கோட்டு அடிக்கணும்?
0: மேக்ஸிமம் வந்து 2 கோடு. டார்க்காக இருந்ததுன்னா 3 கோடு அடிக்க வந்துருக்கோம். எவ்வளோ இல்லை நம்ம டார்க்காக எடுக்கிறோமோ அது எல்லாமே 3 கோடு செலவு, 4 கோடு அடிக்கிற மாதிரி வரும். அது நம்ம கலர் தகுந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ லைட் பேஸ்லாம் வந்து 2 கோடி அடிச்சாலே போதும், சிலது வந்து 1 கோடியில் கவர் ஆகிடும். நம்ம அடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. கரெக்டான சொல்கிற லெவலில் ஊற்றி அடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியாது
1: சில வீடுங்க கலர் கலராக அடிச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலராக அடிக்கிறாங்க. இப்போ இது நல்லதா இல்லை? ஒருத்தர் பார்த்தோன்னா ஒரு வீட்டில் ஒரே கலராக, இப்போ வந்து ஃப்ரெஞ்சு கலர்னு சொல்லுவோம் நம்ம பாண்டிச்சேரியில் கூட, ஒயிட் இருக்கும் எல்லோ இருக்கும் டார்க் எல்லோ மாதிரி. இப்போ இது ஒரே கலர் அடித்தா நல்லதா? எது நல்லா வீட்டுக்கு அழகு
0: வந்து வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு ரூம்னா ஒரு கலர் அடிச்சா நல்லாயிருக்கும். இப்போ எப்படி விரும்புகிறாங்கன்னா வீடு பார்த்தா அது ஒரு ஸ்டைலிங்காக இருக்கணும், பார்க்கறது அவர் இது ஒரு கலர் அது கலராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டு அடிக்கிறாங்க. அது வந்து டீசெண்டாக இருக்குது.
1: இப்போ செலவு கூட தானே,
0: செலவு அதிகம் நமக்கு. எவ்வளோ விலை நம்ம கம்மியாக வாங்குறோமோ அது விலை அதிகம், எவ்வளோ விலை அதிகமாக போகிறோமோ விலை நமக்கு கம்மி.
1: அது வீட்டுக்கார பொறுத்து இருக்குது, ஒரே கலராக வீட்டுக்கு அடிச்சிடலாமா இல்லை கலர் கலராக அடிக்கலாம்னு.
0: வீட்டுக்காரங்களை பொறுத்து தான் அது இது பண்ணுவோம். டிசைன் பண்ணுற மாதிரி நிறைய கேட்பாங்க, அதில் கோடு அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. இப்போ அதில் வந்து ஒரு 10 கலர் கேட்பாங்க. இப்போ நம்ம கட்டம் அடிச்சு போட சொல்லுவாங்க, அதில் வந்து கலர் கலராக பிரிக்க சொல்லுவாங்க.
1: இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு பாட்டு சொல்லுங்களேன்.
0: அவதாரம் பாடத்துலேருந்து தெண்டல் வந்து தீண்டும் போது பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி நிறைய தகவல் நீங்கள் சொன்னீங்க. இப்போ மழைக்காலம், மழைக்காலம் வந்தால் நிறைய பேருக்கு வேலை தடைபடும் இல்லைங்களா, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கணும்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில தொழிலில். அது போல் உங்கள் பெயிண்ட் தொழிலில் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இந்த 3 மாதத்தில் மழை பெஞ்சுன்னா சுத்தமாக வேலையே இருக்காது, ரொம்ப கஷ்டப்படணும். நம்ம கொத்தனார் சங்கத்தில் பெஞ்சுக்கிறோம்.
0: கொத்தனார் சங்கம்னா புதுச்சேரி கட்டிடம் மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் இருக்குது, நம்ம தட்டாஞ்சாவில் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் உறுப்பினர் இருக்கிறீங்களா.
1: அதில் வந்து நமக்கு மழை பெஞ்சுதுன்னா நம்ம கொத்தனார் பெயிண்டர் எலெக்ஷன் எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு அதில் வந்து வருமானம் கிடையாது. இப்போ நமக்கு எதாவது கவர்மெண்ட்டில் வந்து நமக்கு அது கொடுக்குறத வர மழை பெஞ்சினா ஒரு 5000 மழை பெஞ்சினா ஒரு 2000-3000 கொடுத்தாங்க தான் நமக்கு கொஞ்சம் குடும்ப செலவு ஓடுறது நமக்கு கரெக்டாக இருக்கும்.
0: கட்டுமான தொழில் நல வாரியம் இருக்கு இல்லைங்களா, ஏன்னா நன்மைகள்லாம் உங்களுக்கு
1: நன்மை நம்ம இது வரைக்கும் நம்ம அதில் வாங்கி நம்ம 2 குழந்தை வந்து 5000 கொடுத்தாங்க.
0: இப்போ உறுப்பினர் நிதியாக எவ்வளோ கட்டுறீங்க?
1: நம்ம வந்து 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு 300 கட்டுறோம்.
0: 300
1: கட்டுறோம். அவங்க கொடுக்குற வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு அந்த தீபாவளி வந்து நமக்கு 5000 கொடுத்தாங்க.
0: தீபாவளி பொங்கலுக்கா இல்லை தீபாவளி மட்டும்?
1: தீபாவளி மட்டும் தான் கொடுப்பாங்க.
0: உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கு?
1: பயனுள்ளதாக இருக்கு. நம்ம குடும்ப செலவு, நம்ம பசங்க ட்ரெஸ் எடுக்க கொள்ள நமக்கு கொஞ்சம்
0: அந்த சமயத்தில் உதவிகரமாக இருக்கு.
1: நம்ம அந்த டைம்லையும் தீபாவளி டைம்லையும் மழை நாள் இருந்தது நமக்கு வேலை இருக்காது, அப்போ அந்த குடும்ப செலவாக நமக்கு அதில் ஓடிடும். பெயிண்ட் வேலைக்கு நம்ம போனால் மட்டும் தான் அதில் வருமானமே நமக்கு, இல்லை மற்றபடி நமக்கு வருமானம் ஒன்றும் கிடையாது.
0: நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். உங்களை போன்ற பெயிண்ட் தொழில் செய்யும் எத்தனையோ தொழிலாளர்கள், அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: பாதுகாப்பாக வேலை செய்யணும். எல்லாமே வந்து கெமிக்கல் ஐட்டம். நம்ம உடம்பை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஐடி வேலை செய்யும்போது நம்ம வந்து கவனமாக வேலை செய்யணும். இந்த செல்போனை யூஸ் பண்ணுறது, சும்மா பேசின்னு இருக்கிறது, அதெல்லாம் ஏற கட்டி நம்மளோட வேலைங்களை மட்டும் நம்ம பார்க்கணும்.
0: ஐயா, இது வரைக்கும் நிறைய தகவல்களை

0: நீங்க உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி. அழைச்சி எங்களுக்கு ஒரு உழைப்பாளிக்காக குரல் கொடுத்து இந்த மாதிரி செய்யறதுக்கு ரொம்ப நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்,
2: உழைப்பவர் அரங்கம்,
3: உழைப்பவர் அரங்கம்.
2: கட்டிடங்களுக்கு வண்ணம் பூசுதல் வேலை செய்யும் எம் சுரேஷ் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இத்துடன் இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
3: உழைப்பவர் அரங்கம், அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
4: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
5: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 12:30 நிகழ்ச்சியில் தொடர்வது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா மற்றும் சி லலிதா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பன்னிசை மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக அன்பே தகலியா என தொடங்கும் பூதத்தாழ்வார் பாசுரம்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், பொருளாதார, வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக அதிபர் திரு டோ லாமுக்கு பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசவுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமனம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33 37 உயர்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்டுள்ள முடிவு நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களுக்கு விரைந்து நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் பல்தட ரயில்வே திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். 23,437 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 6 முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுரா, நாக்டா, குண்டக்கல், பேடி, புர்க்வால், சீதாப்பூர் ஆகிய நகரங்கள் இத்திட்டத்தால் வளர்ச்சி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு வலுப்பெற்று வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் சுற்றுலாத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை ஒடுக்க எவ்வித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு இது தொடர்பாக அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைதியை சீர்குலைக்க முயல்வோர் குறித்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு

0: திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின் நடந்த வன்முறையில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பது குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தை பரிசீலித்து முடிவெடுக்க உள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். தாவேகா அறுதி பெரும்பான்மை பெறவில்லை எனினும் வெளியிலிருந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இதர உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் அவரது கட்சி ஆட்சி அமைக்கலாம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக புதிய அரசுக்கான ஆதரவை சட்டப்பேரவை கூட்டத்தில் நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். அசாம் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அரசமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குவஹாத்தியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவிடம் தமது ராஜினாமா கடிதத்தை திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அளித்துள்ளார். முன்னதாக இன்று காலை அசாம் தலைமை தேர்தல் அதிகாரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை முறைப்படி ஆளுநரிடம் அளித்துள்ளார். அம்மாநிலத்தில் மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சூரிநாம் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடு என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்முக ஒத்துழைப்பு நீண்டகாலம் நீடிக்கும் என்று கூறியுள்ளார். சூரிநாமின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சூரிநாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கரை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் பௌவா விமான நிலையத்தில் வரவேற்றார். திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் ஆர் பி சௌத்ரியின் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலங்கடந்து நிற்கும் திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆத்தூரை சுற்றியுள்ள வீரக்கல், வக்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள கொத்தவரை தற்பொழுது நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராகியுள்ளது. கொத்தவரையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் சந்தையில் இதற்கு நல்ல வரவேற்பும் உள்ளது. வெறும் 60 நாட்களில் பலன் தரும் இப்பயிரை குறைந்த பராமரிப்பில் சாகுபடி செய்ய முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. தற்பொழுது திண்டுக்கல் உழவர் சந்தையில் கிலோ 40 ரூபாய்க்கு கொத்தவரையானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரேவியஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் உடனான பதற்றமான சூழலை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சண்டை நிறுத்தம் குறித்து விரைவில் உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் தற்காலிகமாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்தை நிறுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தைச் சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் முகமது சுகேன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் NIA சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக அதில் கூற

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சோஹா சாதிக்கை வென்றார். இப்போட்டியில் காஷிஷ் பாட்டியா, லக்ஷ்மி ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: நர்மதா, ஐக்கிய நாடுகளின் அவையில் பொறுப்பான பணியில் இருக்கும் ஒரு ICS-காரரின் புதல்வி. அவள் நகரின் பெரும் செல்வர்கள், சினிமா நடிக நடிகையர்கள் எல்லாருடனும் தொடர்பு கொண்டு நன்கொடை வேண்டி அழைத்து வருவாள். அதற்காக கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்வதற்கு முன் நிற்பாள். காலை 10 அளவில் தான் அவருக்கு வருவதற்கு நேரம் இருக்கிறதென்றும், அவர் வந்து இல்லத்தை பார்வையிட்டு சிற்றுண்டி அருந்தி செல்வார் என்றும், அப்படி செல்கையில் ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக அறிவிப்பார் என்றும் பெண்கள் பேசிக்கொண்டு இருக்கையில், மைத்ரேயி கண்காட்சிக்கான அட்டை சித்திரங்களை தயாரிப்பதிலும் எழுதுவதிலும் இரவு பகலாக ஒன்றியிருக்கிறாள். அதனால் சினிமா நடிகரை பற்றி அவள் சிந்திக்கவில்லை. பிரார்த்தனை கூடத்தில் பங்கஜமும் புவனாவும் பெரிய நாயகியும் அழகாக கோலங்கள் இடுகின்றனர். இல்லத்து வாயிலில் காகித தோரணங்களும் தென்னங்குருத்து தோரணங்களும் கட்டி தொங்க விடுகின்றனர். சித்திரக் கோலங்களில் நடிக வள்ளலே வருக வருக என்று பங்கஜம் எழுதியிருப்பதைக் கண்ட மிஸ்ஸஸ் சிவனேசன் மகிழ்ந்து இந்தியிலும் சுஸ்வாகதம் என்று எழுதச் சொல்லிக் கொடுக்கிறாள். பங்கஜத்துக்கு அவர் தன் பாட்டை கேட்க ஒரு சந்தர்ப்பம் அளிக்க மாட்டார்களா என்ற ஆவல். தன் குரலை கேட்டு அந்த நடிகர் பரவசம் அடைவது போலும், அப்படியே அவள் அந்த இல்லத்து வாழ்வுக்கு முழுக்கு போட்டுவிட்டு பம்பாய் செல்வது போலும், பின்னணி உலகத் தாரகையாய் லதா மகேஷ்கருக்கு வாரிசாக உலகெங்கும் தன் குரல் ஒலிப்பது போலும் அவள் பொற்கனவுகளில் மிதக்கிறாள். இல்லத்திலிருந்து பிரார்த்தனை கூடத்துக்கு வரும் வெட்ட வெளியில் ஒரு சிறு மேடை அமைத்து அதில் அவனை வரவேற்க ஏற்பாடு செய்கின்றனர். அந்த வெளி முழுவதும் துப்புரவாக பெருக்கி சுத்தம் செய்கின்றனர். வரும் நடையெல்லாம் தோரணங்கள். மாடியிலுள்ள அறையில் பெரிய மேசையில் அமர்ந்து குழுவினருடன் தேநீர் அருந்துவான். பிஸ்கோத்து, வறுத்த முந்திரி பருப்பு, தோல் ஒட்டி நிற்காத குடகாரஞ்சு, ஆப்பிள் முதலிய பண்டங்களை வாங்கி அங்கேயே அலமாரியில் வைத்திருக்கிறார்கள். ரூப்குமாரை பார்க்கப் போகும் கிளர்ச்சியில் ஒவ்வொருத்தியும் அதையே பற்றி பேசுவதை மைத்ரேயி செவியில் போட்டுக்கொள்ளவில்லை. கண்காட்சி வேலைகளை முடித்துவிட்டு அவள் பள்ளி பரீட்சைக்காக மும்முரமாக படிக்கிறாள். முதல் நாள் மாலை அவள் கூடத்து மூலையில் அமர்ந்து ஒரு கணக்கை போட்டு போட்டு அடித்து கொண்டிருக்கிறாள். கூட முழுவதும் துணி, நூல், துண்டுகளும் சாயங்களும் பசையும் பெண்களின் அரட்டையுமாக இறைப்படுகிறது. மறுநாள் அந்த நடிகருக்கு போட பெரிய மாலை ஒன்று தயாரிக்கின்றனர். அது பூமாலையும் அல்ல, காகித மாலையும் அல்ல, நூல்கள்

0: பூக்கள் போல் கத்தரித்தும் சாயமேற்றியும் மிக நேர்த்தியாக உருவாக்கிய மாலை. அத்தகைய மாலை அந்த இல்லத்தின் சிறப்பான கைவினைப் பொருள். அந்த மாலையை அந்நிய நாட்டு செலாவணியாக பொருளாக்கலாம் என்று நர்மதா சொல்வது வழக்கம். அப்போது அந்த இல்லமே பெரிய கைத்தொழில் கூடமாக மாறிவிடுமாம். அந்த மாலையை முடித்து அவர்கள் அழகு பார்க்கின்றனர். யாரும் எதிர்பாராத விதமாக பங்கஜம் அதை தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு ஆடுகிறாள், பாடுகிறாள். வாட்டசாட்டமான அவள் வடிவுக்கு மாலை சரியாக இருக்கின்றது. சரையல் என்று ரூப்குமார் போல் நடிப்பதாக ஒரு கேலி இந்தியில் பேசிக்கொண்டு புவனாவை கொஞ்சி அணைத்து காதல் புரிகிறாள். இல்லமே கிடுகிடுக்கும்படி குபீர் சிரிப்பு ஒலிக்கிறது. ராஜம்மாளும் கூட நின்று பார்த்து சிரிக்கிறாள். தன் நடிப்பை ரசிக்கிறார்கள் என்று அவள் புரிந்து கொள்ளும்படி சிரிப்பும் கையெழிகளும் அதிகமாகவே அவளுக்கும் வெறி தலைக்கு ஏறுவது போல் ஆட்ட வேகம் அதிகரிக்கிறது. கேலியிலிருந்து மீறி விரசத்தின் எல்லைக்குள் அவள் பேச்சும் அபிநயங்களும் வருகின்றன. சரையல் என்று புவனாவை விட்டுவிட்டு மூலையில் கணக்கு போட்டு கொண்டு இருக்கும் மைத்ரேயிடம் வந்து குனிந்து அவளை வேகமாக எழுப்பி தழுவி ஒரு முத்தம் வைக்கிறாள். சொல்லனா சீற்றம் கொள்ளும் மைத்ரேயி, சி, என்ன இது, மிருகமே என்று தன் கழுத்தை பற்றி கையை பீத்து எரிந்து தள்ளுகிறாள். மாலை எகிர அவள் சுவரில் மோதிக்கொள்ள விழுகிறாள். உடனே சொல்லக்கூடாதென்ற வரம்புக்குள் அடைப்பட்டு கிடக்கும் கீழ்த்தரமான வசை சொற்கள் அனைத்தும் பொலவலக்கின்றன. ஏய், யாரிடி மிருகம், நீயா நானா, இரு இரு, எல்லாரிடமும் சொல்லி நான் என்ன பண்றேன் பாரு. என்ன சுவரில் வச்சு மோதறையா? உன் யோக்கியதை நாரடிக்கிறேன். அப்படி செய்யாட்டி நான் பங்குஜு இல்லை, சிஸ்டர் வரட்டும். எனக்கு தெரியும் நீ யார கைக்குள்ளார போட்டுட்டு இவ்வளவு திமிரோட நடக்கிறேன்னு. மைத்ரேயி அவளுடைய பேச்சை பொருட்படுத்தவில்லை. அவளுக்கு வெறுப்பு கிளர்ந்து குமட்டி கொண்டு வருகிறது. அவர்களுக்கு எதிராக அவள் கொடிப்பிடிப்பாளா? அவர்கள் சேற்றுக்குட்டையில் அழுந்தி நல்ல காற்றையும் வெளிச்சத்தையும் நுகர்ந்து அறியாதவர்கள். எனவே அந்த கூடத்திலிருந்து அகன்று உணவு கொள்ளும் தாழ்வரையில் சென்று தன் கணக்கை போடுகிறாள். அவர்களே கத்தியும் பேசியும் ஓய்ந்து போகிறார்கள். மறுநாட்காலையில் எதை நினைக்கவும் நேரமில்லாத பரபரப்பு. காலை 8 மணிக்குள் எல்லோரும் நீராடி தூய்மை பெற்று கஞ்சி மடிப்பு சீருடை சேலையில் வரிசையாக நிற்கிறார்கள். கைகளில் தட்டு விளக்கு ஏந்தி அவர்கள் ரூப்குமாருக்கு வரவேற்பு கொடுப்பதை செயற்குழுவின் உறுப்பினர்களான நர்மதா, மிஸ்ஸஸ் சிவனேசன், ஆயிஷா பேகம், இந்திரா குமார் ஆகியோர் வந்து ஒத்திகை பார்த்து விட்டு போகிறார்கள். காத்து காத்து அழுத்து பின்பு 11 மணி அளவில் படகு கார் வருகிறது. ரூப்குமாரின் இரு மருங்கிலும் மிஸ்ஸஸ் சிவனேசனும் நர்மதாவும் அணைந்தார் போன்ற நெருக்கத்துடன் காரை விட்டு இறங்கி புகைப்படக்காரர்களுக்கு போஸ் கொடுக்கின்றனர். அவர்களுடைய ஒப்பனை மைத்ரேயிக்கு கண்களை குத்துகின்றன. மிஸ்ஸஸ் சிவனேசன் ஒல்லியாக வேண்டும் என்ற முயற்சியை கைவிட்டாலும் முன்புறத்தையும் பின்புறத்தையும் 4 விரல் அளவே வரும் அகலத்துக்கு மறைக்க கச்சை அணிந்தாற்போல் கையில்லாத சோழி அணிந்திருக்கிறாள். நர்மதாவோ பூரண கும்பங்கள் மேனியிலேயே தெரியும்படியான மெல்லிய துகில் அணிந்திருக்கிறாள். அவள் சட்டென்று ஒரு பெண்ணிடமிருந்து தீப ஆராத்தியை வாங்கி அவன் முன்பு சுழற்றி நெற்றியில் பொட்டு வைக்கிறாள். பிறகு அனுசூயா சுருட்டை முடி பையன் வினோத்தை கூட்டி வர அவன் கைகளால் மாலை அணிவிக்க பையனை அவளே உயர தூக்கி கொள்கிறாள். புகைப்படக் கருவிகள் பளிச்சிடுகின்றன. ராஜாவும் லோகாவும் ஒட்டாமல் நின்று கைத்தட்ட ரூப்குமாரை உள்ளே அழைத்து வருகின்றனர். மாடியில் காப்பியறிந்த பங்கஜம், தெய்வநாகி ஆகியோர் தட்டுக்களை சுமந்து படிகளில் விரைகின்றனர். பிறகு பிரார்த்தனை மண்டபத்தின் முன்பு மேடையில் வரவேற்பு உரை நிகழ்த்துகின்றனர். பங்கஜா பாட்டு பாட நிற்கிறாள். அவனுக்கு நேரமில்லை. 2 சொற்கள் இந்தியில் நன்றியாக கூறிவிட்டு 2 குழந்தைகளின் கன்னங்களை கிள்ளிவிட்டு பெரிய கும்பிடாக போட்டு விடைபெற்று கொண்டு காரில் ஏறுகையில் மீனாட்சியும் ரோசலினும் ஸ்டைலாக நடந்து சென்று ஆட்டோகிராஃப் வாங்குகின்றனர். அத்துடன் அமர்க்களம் முடிகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 12:59. நேர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாசன நீர்த்தர அளவுகள் மற்றும் மேலாண்மை நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பயிற்றுனர் முனைவர் எம் யுவராஜ் அவர்களின் உரை, அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும்.

0: நேரம் ஒரு மணி இரண்டு நொடி.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. இது உங்கள் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ எட்ஸில் இன் நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு தலைமுறையை மாற்றும் சக்தி கொண்டது நம்ம பெண் சமூகம். ஒரு பெண் படித்தால் மட்டும்தான் குடும்பம் முன்னேறணும்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு பெண் அறிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் தனது உரிமையை உணர்ந்து வாழ ஆரம்பித்தாலும் அதுவே ஒரு புதிய சமூகத்தின் தொடக்கமா அமையும். இன்னும் நம்ம சுற்றிலும் கல்வி இருந்தும் வாய்ப்பு இல்லாத பெண்கள் இருக்காங்க, திறமை இருந்தும் தைரியம் இல்லாம பெண்கள் இருக்காங்க, குரல் இருந்தும் கேட்கப்படாத பெண்கள் இருக்காங்க. அதனால மாற்றம் பெண்களிடமிருந்து தொடங்க வேண்டுமா, இல்ல சமூகம் தனது பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்பது குறித்து அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் ஆழமான உரையாடலுக்காக இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார்கள் பாகூர் பேராசிரியர் அண்ணுசாமி மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் நீலம் அருள்செல்வி அவர்கள். அவர்களின் பார்வையில் சமுதாயத்தில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பது பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம் மேம், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
2: நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம்.
1: இன்றைய பெண்கள் எப்படி இருக்காங்க மேம் உங்களோட பார்வையில?
2: இன்றைக்கு பெண்கள் வந்து நிறைய முன்னேறி இருக்காங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய சாதிக்கிறாங்க. எல்லா துறைகளிலும் பெண்கள் கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் வந்து ஆண்களுக்கு எந்த வகையிலும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைக்கு ஒரு ஆட்டோ ஓடுறதுலேருந்து ஒரு ஏரோப்ளைன்ல பைலட்டா இருக்கிறது வரைக்கும் எல்லா பணிகளையுமே பெண்கள் வந்து திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நான் என்ன இப்ப யோசிச்சு பாக்குறேன்னா, பாரதி சொன்ன அந்த கவிதைகள் எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொல்லுவாரு, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் எவருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவது இல்லையா. அவர் இந்த பாடலை எழுதியிருக்கும் போது பெண்கள் இப்படி இருந்திருக்காங்களான்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. இந்த கருத்துக்கள் வந்து அவருடைய கற்பனைகளா கூட இருக்கலாம், இப்படிதான் ஒரு பெண்ணானவள் இருக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு அந்த கற்பனைகள் எல்லாம் நிஜமாயிருக்கு. இன்றைக்கு 100 வருடங்கள் இருக்கும், 100 வருஷம் கழிச்சு பெண்கள் எல்லாம் இப்படி தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள், நிமிர்ந்த நன்னடையோட இருக்கிறாங்க, நல்ல பலத்தோட இருக்கிறாங்க, நல்ல திறன்களோட இருக்கிறாங்க நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
1: ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: டைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ.

0: முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் அப்படின்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு என்பது பற்றி நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நீலம் அருள் செல்வி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். பெண் கல்வி பெற சமூகத்துல என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு மேம்?
1: டு பி வெரி ஃப்ராங்க், இன்னைக்கு பெண்களுக்கு கல்விங்கிறது அப்படியே கையில கொடுக்கப்படுற கனி மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒன்றும் அதுக்காக பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இப்ப டாக்டர் முத்துலட்சுமி எல்லாம் இருக்காங்கன்னா, அவங்க அன்னைக்கு படிக்க போகும்போது நான் ஒரு புத்தகத்துல படித்த ஞாபகம், மெடிக்கல் காலேஜ்ல கேர்ள்ஸே கிடையாதான், வெறும் பாய்ஸ் மட்டும்தானா, அப்ப இவங்களுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி காலேஜ்ல சேர்த்திருக்காங்க. அந்த மாதிரியான சூழல் எல்லாம், அதாவது இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியோட நினைச்சு பாக்குறது என்னன்னா, ஒரு பெரிய காடுங்க, அந்த காட்டுல பாதையே இல்லாம இருந்துச்சு, அந்த பாதைய அழகா அமைச்சு நீங்க போயிட்டு வாங்கன்னு அழகா போட்டு இன்னைக்கு தார் போட்டு சூப்பர்பா நம்ம 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற அளவுக்கு நமக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு நமக்கு கூட தெரியும், இந்தியாவோட அனி பெசன்ட் அம்மையார், உங்களுக்கு தெரியும் மூவலூர் ராமாமிர்தம்னு அம்மா, அந்த அம்மா வந்து அன்னைக்கு வந்து தேவதாசி திட்டத்தை எது நின்னாங்க, குழந்தை திருமணத்தை எதிர்த்து நின்னாங்க. அவங்க தான் வந்து அவங்களுடைய அந்த விதவை மறுமணம், அவங்களோட மறுமலர்ச்சி எல்லாத்துக்குமே பாடுபட்ட ஒரு மிகச்சிறந்த சமூக சேவகி அவங்க. அந்த மாதிரியானவங்க இன்னும் நம்ம இங்க கடலூர்ல அஞ்சலி அம்மாள் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஜான்சி ராணி, நம்ம மகாத்மா காந்தியே சொல்லி இந்தியாவின் ஜான்சி ராணி. அப்படியா, இவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களா பாடுபட்டு இன்னைக்கு மை டியர் யங்ஸ்டர்ஸ், என்னுடைய இளம் தோழிகளை, நீங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படியே ஹை லெவல்ல இருக்கிற 6 லேன்ஸ் போட்ட ரோடு, அந்த ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க. கல்வி உங்களுக்கு மிகவும் அழகாக கொடுக்கப்படுகிறது, எந்த கஷ்டமுமே இல்லாம இன்னைக்கு வந்து எல்லாமே மாறி போயிருக்குங்க. அதாவது எல்லாரோட கண்ணோட்டமுமே, இது டெக்னாலஜி மட்டும் இல்லை, அரசும் இன்னைக்கு வேற மாதிரி பார்க்குது குழந்தைகளை. இன்னைக்கு பெண்களை வந்து வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவும் நல்லா பார்க்குறாங்க, அவர்களுடைய சகோதரர்களும் நல்லா பார்க்குறாங்க, உற்றார் உறவினரும் நல்லா பார்க்குறாங்க. ஆகவே இன்றைக்கு பெண் கல்வி என்பது உங்களுக்கு அப்படியே தட்டில் வச்சு கொடுக்குற அப்படியே அல்வா துண்டு மாதிரிங்க, எடுத்து சாப்பிடுற அளவுக்கு அவ்வளவு நல்லா உங்களுக்கு கல்வியை கையில் கொடுத்துருக்காங்க.
0: ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: கடலூர்
1: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் அப்படின்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு என்பது பற்றி நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நீலம் அருள் செல்வி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். இன்றைய காலங்கள்ல பெண்களோட டிராப் அவுட், ஸ்கூல்ல டிராப் அவுட் ஆகுறாங்கல்ல மேம், அது இப்பத்தி இதுல இருக்கா மேம்?
2: டிராப் அவுட்ஸ் வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம். ஆக்சுவலி இப்ப வந்து ஸ்கூல்ஸ்ல, அதுவும் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து டிராப் அவுட்டே ஆகிறது இல்லை. இன்னைக்கு பெண்கள் எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு, அதாவது படிச்சிடணும், படிச்சா மட்டும்தான் நாம ஒரு நல்ல லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். நம்ம ஒரு கௌரவமான பெரியார் சொல்லுவார் தெரியுமா, எனக்கு எப்பொழுதுமே இந்த வார்த்தைகள் ரொம்ப மனசுல அட்டி மட்டத்திலேருந்து ரொம்ப அழுத்தமா எனக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. அதாவது பெண்களுக்கு விலை உயர்ந்த நகைகளோ அழகிய ஆடைகளோ அவசியம் இல்லை, அவங்களுக்கு தேவை எல்லாம் அறிவும் சுயமரியாதையும். இன்னைக்கு அந்த சுயமரியாதை நமக்கு வேணும்னாலே அந்த ஜோ அதை கொடுக்கறது கல்வி தான். அதை இன்னைக்கு பெற்றோர்களும் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, குழந்தைங்களும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆகவே பெண்கள் நல்லா படிக்கிறாங்க, அவங்க டிராப் அவுட் ஆகிறதே இல்லை. ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல அது மாதிரி ரொம்ப வித்தியாசமான சூழல்கள் ஏற்பட்டிருக்கலாமே ஒழிய டிராப் அவுட்ஸ் எஸ்பெஷலி நம்ம புதுவையில் கிடையாது.
1: பெண் கல்வி குறித்து அவங்க குடும்பம் என்னென்ன மாதிரியான முடிவு எடுக்கலாம் மேம்
2: கல்விக்காக? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஜோ. என்னன்னா, எப்பொழுதுமே பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கு, ஆப்டிடியூடுன்னு ஒரு வேர்டு இருக்கு. ஆப்டிடியூடுன்னா எப்படின்னா, எனக்குள்ள அந்த திறன்கள் இருக்கும், ஒளிஞ்சிருக்கும், இனர்ட் கெப்பாசிட்டிஸ். அந்த கெப்பாசிட்டிஸை கண்டுபிடிச்சி அதுக்கு நான் சரியான பயிற்சி எடுத்துக்கிறேன், அந்த துறையில் நான் போகிறேன்னு சொன்னால் நான் எக்ஸல் பண்ண முடியும். இல்லை எனக்கு ஆப்டிடியூட் இல்லாத ஒரு துறைக்கு நான் போனேன்னா அதில் நான் ஒரு ஆவரேஜாக தான் இருப்பேன். இப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கு அது பேஷன், அவங்களோட கனவு, நான் எப்படியாவது இன்ஜினியர் ஆகணும், எப்படியாவது என் பெண்ணை நான் வந்து இன்ஜினியர் ஆக்கிடணும்னு படிக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளையும் ஒத்துக்குவா, படிப்பா. ஆனால் அவளால் என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு ஆவரேஜ் இன்ஜினியராக தான் இருக்க முடியுமே ஒழிய அவளால் எக்ஸல் ஆக முடியாது. ஆக என்ன பண்ணணும்னா, எப்பொழுதுமே கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கான ஆப்டிடியூட், இப்போது அந்த ஆப்டிடியூடை எப்படி கண்டுபிடிக்கலான்னா அதுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து, எந்த வேலையை செய்யும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதான் நம்மளோட ஆப்டிடியூடாக இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ நான் வந்து பாட்டு பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா ஐ கேன் பி எ வெரி குட் சிங்கர். அந்த மாதிரி எனக்கு எழுதுறது நல்லா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் எழுதும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சேன்னா நான் ஒரு நல்ல எழுத்தாளராக வர முடியும். இதுதான் வந்து முதல் அறிகுறி. அதாவது எந்த வேலையை செய்யும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கோ அது என்னோட ஆப்டிடியூடாக இருக்கும். ரெண்டாவது, அந்த வேலையை மற்றவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யும்போது என்னால் ஈஸியாக செய்ய முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து அடுத்த அறிகுறி, இது என்னோட ஆப்டிடியூட்.

0: நான் வந்து இந்த வேலையை ஈஸியாக செய்கிறேன்னு சொன்னால் அது என்னோட ரெண்டாவது அறிகுறி. மூணாவது, இதுவரைக்கும் அந்த துறையில் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை, யோசிக்காத ஒரு விஷயத்தை நான் புதுசாக யோசித்தேன்னா அதுதான் என்னோட மூணாவது அறிகுறி, தட் இந்த ஃபீல்டில் தான் எனக்கு ஆப்டிடியூடு இருக்குன்னு. அதை பேஸ் பண்ணி தான் பிள்ளைகள், பெண்கள் அவர்களுடைய உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கணும். இதை தான் பெற்றோரும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி சேர்த்து விடணும்.
1: ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: Bum. வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் அப்படின்ற நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு என்பது பற்றி நிறைய தகவல்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்காங்க நீலம் அருள் செல்வி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். கல்வி பெற்ற பெண்களும் சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாமல் இருக்காங்கல்ல, அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது மேம் அவங்களோட லைஃப்பில்?
1: முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் நம்ம முன்னாடி நின்றுட்டுருக்கு. இது வந்து நான் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க டாப்பிக்லேருந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஸ்டெப் அவே போய் இந்த விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். என்னென்னா, இன்றைக்கு பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்காங்க, யூஜி முடிச்சிருக்காங்க, பிஜி முடிச்சிருக்காங்க பெண்கள். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் கூட அவங்களால டெசிஷன் பட்டுன்னு எடுக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, இன்றைக்கி நாம் லைஃப் ஸ்கில்ஸை கொடுக்கறதுக்கு மறந்துடுறோமோ ங்கிற ஒரு சிந்தனை எனக்கு தோணுது. அது லைஃப் ஸ்கில்ஸ்னால், இப்போ ஸ்கூல்ஸில் போனோன்னா நம்ம வந்து லிசனிங் ஸ்கில்ஸ், அகாடமிக் ஸ்கில்ஸ் லைக் லிசனிங் ஸ்கில்ஸு அண்ட் ரீடிங் ஸ்கில்ஸு, ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸு, ரைட்டிங் ஸ்கில்ஸு, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலில் கொடுப்பாங்க. இது கூட இப்போ ப்ராப்ளம் சால்விங், ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, ப்ளஸ் எனக்கு வந்து இப்போ வந்து டெசிஷன் மேக்கிங், ஒரு முடிவெடுக்கணும் சொன்னால் நான் என்ன செய்யணும், அந்த மாதிரி ரெஃப்யூசல் ஸ்கில் கூட இன்றைக்கி சொல்லித்தராங்க. அதாவது ஒரு விஷயத்தை எனக்கு வேண்டானா வேண்டான்னு மறுக்கிறதுக்கு கூட பிள்ளைகளுக்கு தெரியணும். பெண்கள் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம்னு மறுக்கிறதுக்கு கூட கற்றுக்கணுங்கிற அந்த ரெஃப்யூசல் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா, வி கால் தெம் ஆஸ் லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லைஃப் ஸ்கில்ஸையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சைட் பை சைட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஈவன் செலக்ஷன் ஸ்கில் கூட இருக்குது. அதாவது இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் வரும், இப்போ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நிறைய மாஸ் மீடியாவிலேருந்து விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த விஷயங்களில் எது சரியானதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்புறதுக்கோ, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இனிமேல் வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் வந்ததுன்னா, இந்த நியூஸ் யார் அமைச்சிருக்கா, இது நம்பகத்தன்மை உடையதா, இந்த அளவுக்கு நம்ம டெசிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி இளம் பெண்கள் இருக்காங்களா, அந்த யங் கேர்ள்ஸு, அந்த டெசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் சொல்லுவேன், இப்போது என் எதற்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எதுக்காக இதை பேசுகிறாங்க, இந்த வார்த்தை எதனால் வருதுங்கிறத கூட ஒரு பெண்ணால் புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு பெண் என்பவள் எப்படி இருக்கணும்னா, அதுதான் இன்றைக்கி டாப்பிக்கேங்க. அறிவுசார் பெண்களை உருவாக்குறது தான் நம்ம டாபிக். இன்றைக்கி வெறும் படிச்சுட்டேன், நான் டிகிரிஸு பிஹெச்டி வாங்கிட்டேன் இல்லை, இப்போ என் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க எதுக்காக என்கிட்ட இதை பேசுகிறாங்க, அடுத்து என்ன கேட்க போகிறாங்க, அவங்களோட க்வெஸ்சன் அடுத்தது என்னவா இருக்கும்ங்கிற அந்த அளவுக்கு பெண் வந்து நுண்புலம் உள்ளவளாக இருக்கணும், ஞானியாக இருக்கணும். அதை தான் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் இல்லை. பெண்ணுங்கிறவ தான் ஃபுல் ஆஃப் இன்டெலிஜென்ஸுங்க. நம்ம நீங்கள் நான்காம் நூற்றாண்டு ரெண்டாம் நூற்றாண்டுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து அவ்வளவு பெரிய, அதாவது தாய் தலை சமூகமாக தான் இருந்திருக்கு. பெண் தான் லீடராக இருந்திருக்கா, ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணதே அவ தான். அவ தான் எல்லாம் பெண்களை வளர்த்ததுலேருந்து, குழந்தைங்களை வளர்க்குறதுலேருந்து, பயிர் செஞ்சதுலேருந்து, வேட்டையாடுறதுலேருந்து, அதை பிரித்து கொடுத்ததுலேருந்து, எல்லாமே அதுவாக தான் இருக்கா. அப்படின்னா அவள் எவ்வளோ கேப்பபிளாக இருந்திருப்பா பாருங்கள். ஒரு கட்டத்தில் பெண்ணை என்ன சொல்கிறாங்க, நீ வெளியே வர வேண்டாம், ஏன்னா பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், ப்ளஸ் அந்த வேட்டையாடினதை வந்து பிரிச்சு கொடுக்கணும், பிளஸ் பயிர் பண்ணணும், இதெல்லாம் உனக்கு தான் ஸ்கில்ஸ் ரொம்ப தெரியுது, வேட்டையாடுறதா எங்களுக்கு சொல்லிட்டியே, நாங்கள் போய் வேட்டையாடிட்டு வந்துடுறோம், நீ கொஞ்சம் வீட்டிலே இருந்து இதெல்லாம் பார்த்துக்கேன் சொல்லிட்டு தான் நம்மளை உட்கார வச்சாங்க. வீட்டில் உட்கார்ந்துருந்தவ என்ன பண்ணால், ஒன்றுமே தெரியாதவளாயிட்டா, வெளியே போனவங்க விவரம் தெரியலாயிட்டாங்க. இது என்னென்னா, திரும்பி நம்ம நம்மளோட திறன்களை எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய, நம்மளோட திறன்களை உணரக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம இருக்கோம். முக்கியமாக என்ன செய்யணும்னா, டெசிஷன் எடுக்கிற ப்ராக்டிஸ். இப்போ பாருங்களேன், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. இப்போ இந்த பாலை நான் எடுக்க போகிறேன்னா, இல்லை என்னோட பக்கத்தில் இருக்கிற கோ பிளேயர்கிட்ட நான் இதை விட போகிறேன்னா, இல்லை இந்த பாலை நான் இன்னொரு ஸ்டெப் வச்சு நான் எடுக்க, இதெல்லாம் வந்து டெசிஷன், ஸ்மால் ஸ்மால் டெசிஷன்ஸை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறதால அவங்களால சீக்கிரமாக டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். எப்போ வந்து நம்ம கிளாசெட் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு 30 செகண்டுக்கு மேலே நின்றுக்கிட்டு, நான் இன்றைக்கி சுடிதார் போடட்டுமா பேண்ட்ஸ் போட்டுமான்னு நிற்கிறோமே, அப்போவே நம்மளோட டெசிசிவ்னஸ்க்கு ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் வந்துடுச்சு. ஸோ எல்லாமே நம்ம இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ப்ரீ பிளான்னு சொல்கிறாங்க. எதையுமே பெண்கள் என்ன பண்ணணும், இது வந்து என்னுடைய இளம் தோழிகளுக்கு

0: நான் ஒரு சீக்ரெட்டாக கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுவுமே முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு இது நடக்க போகுது. நாளைக்கு சில என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் ட்ரெயினர்ஸு, அண்ட் ஐ ஆம் அ ட்ரெயினர் ஆல்சோ, இன்டர்நேஷ்னல் சீனியர் ட்ரெயினர் ஃபார் லைன்ஸ் குவெஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புக்கு வந்து நான் ட்ரெயினராக இருக்கேன். என்னோடய ட்ரெயினர்ஸ்லாம் ஒரு 2-3 days ஒர்க் ஷாப் பண்ணும்போது எப்படி பிளான் பண்ணுவோம்னா, ஈவன் 3 days ஒர்க் ஷாப்னா 3rd day ட்ரெஸ்ஸை கீழே பாட்டமில் வச்சு பேக் பண்ணுவோம். அந்த அளவுக்கு 2nd day, அந்த அளவுக்கு எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பேச போகிறோங்கிறத ஒரு ஃபில்டர் போட்டு இதை தான் பேசணும், இதை தான் செய்யணும், அந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளான் செஞ்சிட்டோம்னாலே நம்ம இந்த டெசிஷன் எடுக்கிறதுலேருந்து கொஞ்சம் நம்ம பெட்டர் ஆகிடலாம், நம்ம நம்மளை எக்யூப் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்ரிடே கேர்ள்ஸ் வந்து அவங்களோட கேரக்டர்ஸை எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அவங்களோட ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஜோ, நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? அதாவது நேற்று ஜோ எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி இன்னைக்கு இருக்கீங்களா? அதுதான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நேத்து மாதிரி நான் இன்னைக்கு இல்ல, நேத்து பிளஸ் நான் நேத்து கத்துக்கிட்டது எல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு. சோ நீலம், அப்ப இன்னைக்கு பிளஸ் இன்னையோட கத்துக்கிட்டதெல்லாம் சேர்த்துதான் நாளைக்கு நீலம். அந்த மாதிரி எப்பொழுதுமே நீங்க அதை ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு வாட் ஐ ஹாவ் லேர்ன்ட், இன்னைக்கு என்ன நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன், இன்னைக்கு என்ன புதுசா நான் கத்துக்கிட்டேன், அந்த மாதிரி நம்ம நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஈவன் நம்மளோட டெசிஷன் மேக்கிங்கும் பெட்டரா இருக்கும். டெசிஷன் மேக்கிங் நல்லா இல்லைன்னா அது நிறைய தாக்கங்களை கொடுத்துரும். ஆகையால் நம்ம கொஞ்சம் முன்னாடியே ப்ரீ பிளான்டா இருந்தோம்னா we can face it well.
1: ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: உடனே ஒரு தகவல் வேணும். மூணு பேரை காணோம், தேடிட்டு இருக்கோம். ஒருத்தர் உயரம் கம்மியா இருப்பாரு, தமிழ் ஆளுங்க.
1: நிறைய எஸ்டேட் இருக்கு, தேடி பாருங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் அப்படின்ற நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு என்பது பற்றி நிறைய தகவல்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நீலம் அருள் செல்வி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்போ பெண்கள் லேசினஸ்ஸாக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இல்லையா மேம்? எதுவாக இப்போ நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனாலும் அவங்க லேசினஸ்ஸாக இருக்காங்க, அதனால தான் எதுக்குமே அவங்க ஃபைனல் டிசிஷன் வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல மேம், அதை பற்றின உங்கள் பார்வை
1: என்ன மாதிரிமா? ஒரே ஒரு பெண் குழந்தைய பெத்து வச்சிட்டு இருக்காங்க, பெண்ணோ பையனோ ஒன்னே ஒன்னு. அந்த குழந்தைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் சொல்றது என்ன தெரியுமா, நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தைங்க படக்கூடாது மேடம். ஆக்சுவலி நான் என்ன தெரியுமா, அது கஷ்டமே இல்லை ஜோ, அது வந்து ஆக்சுவலி அனுபவம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய அனுபவம். அந்த அனுபவம் இருக்குல்ல, அதை வேற எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அந்த அனுபவம் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து, அவங்களோட பலம். இப்போ இந்த குழந்தைக்கு நீங்கள் இதை கொடுக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு நிகழ்வு. ஒரு முறை எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தோம், அதாவது அப்பா எங்களை டெல்லி கூட்டிட்டு போங்க, டெல்லி. அப்ப நான் சிக்ஸ்த் படிச்சிட்டு இருந்தேன், எங்க அப்பா டெல்லிக்கு தானே வா என்று கூட்டிட்டு போனேன். நம்ம பாண்டிச்சேரியோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் எத்தனை பேர் போறோம், அப்ப சிக்ஸ் மெம்பர்ஸ் பா, ஓகே ஆறு பேருக்கு போய் என்ன டேட்டுன்னு ரிசர்வ் பண்ணிட்டு வா. அப்பா நானான்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ஆமா நீ தான் போய் ரிசர்வ் பண்ண, கேட்டுட்டு வான்னு சொன்னாங்க. நான் போய் முதல் முறை அங்க போய் கேட்கிறேன், கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓடி வரேன் அப்பா கிட்ட வந்து, அப்பா ஃபார்ம் வாங்கணுமா, அப்போ ஃபார்ம் எங்கே இருக்குன்னு போய் வாங்கு, ஃபார்ம் வாங்குறேன். அப்பா எந்த டேட்டுப்பா, ஆ எப்போ போகலாம் சொல்லுன்னு சொல்லி எழுதுறேன். அது எழுதும்போதே ரெண்டு முறை தப்பாகுது, தப்பாயிடுச்சுன்னு போய் இன்னொரு ஃபார்ம் வாங்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஃபார்ம் வாங்க போய் அவர்கிட்ட போய் நிற்கிறேன், சார் இன்னொரு ஃபார்ம், அந்த மாதிரி தப்பாக எழுதக்கூடாதுமா, சரி சார். அப்போது அடுத்த முறை வாங்கும்போது அந்த ஃபார்மை ரொம்ப கவனமாக நான் ஃபில் பண்ணி எழுதுறேன், ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுறேன். அப்போது கவனமாக ஃபில் பண்ணுறது, ஒருத்தவங்ககிட்ட போய் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்றது. அதே அந்த லைன்ல நிக்கும் போது அப்பா சொல்வாங்க, நீ ரொம்ப நேரமா எழுதுனீன்னா லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி போயிடுவாங்க, அப்போ வேகமாவும் எழுதணும் கவனமாவும் எழுதணும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா அந்த ஒரு அனுபவம் தான். இந்த மாதிரி பெற்றோர்கள் என்ன பண்ணும், பிள்ளைகளுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கணும். எங்க தாத்தா என்ன பண்ணுவாங்க, எங்க தாத்தா வந்து புதுச்சேரி விடுதலை போராட்டத்தோட விடுதலை போராளி பேராசிரியர் அண்ணுசாமி, அவங்களோட பேர்ல தான் இன்றைக்கு அந்த பள்ளிக்கூடம் நாங்க நடத்திட்டு இருக்கோம். நாங்க வந்து அப்ப வந்து நாலாவது படிச்சுட்டு இருப்பேன். நாங்க வந்து சாப்பிடறதுக்கு எட்டு மணிக்கு வந்து டைனிங் டேபிள் உட்கார்ந்த உடனே எங்க தாத்தா கேட்பாங்க, இன்னைக்கு சாப்பிடறதுக்கு நீ என்ன வேலை செஞ்ச? ஏதாவது இன்னைக்கு எல்லாம் பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்க கூட ஓடுறாங்க சாப்பிட வைக்கிறதுக்கு, ஊட்டி விடுறாங்க அப்பா அம்மா எல்லாம். நான் வந்து டைனிங் டேபிள் உட்கார்ந்த உடனே எங்க தாத்தா கேட்கிற கேள்வி, இன்னைக்கு சாப்பிடறதுக்கு நீ என்ன செஞ்ச? அப்புறம் நாங்க சொல்லுவோம், தாத்தா இன்னைக்கு தெரு தெளிச்சு கோலம் போட்டோம், தண்ணி பிடிச்சு வச்சோம் தாத்தா, வீடு கூட்டினா என்னுடைய வீட்டு பாடம் எல்லாம் செஞ்சேன், சரி அப்ப சாப்பிடு. ஆக ஆரம்பத்திலே மனசுல பதிய வச்சிருக்காங்க பிள்ளைங்க கிட்ட, நம்ம சாப்பிடறதுக்கு கூட சரியான வேலைகளை செய்யணும். ஒரு பிளாக் ஃபுட் ட்ரைப்னு ஒரு ட்ரைப் நார்த் அமெரிக்காவில் இருக்காங்க, கனடாலாம் இருக்குல்ல, கனடா யூஎஸ்ஏ அந்த இடத்துல அந்த ட்ரைபல் பீப்புள், அவங்க கிட்ட எப்பொழுதுமே ஒரு வழக்கம் இருக்கு, ஒரு சம்பிரதாயம். என்ன பண்ணுவாங்களா, அவங்க குடும்பத்துல ஒரு குழந்தை 12 வயசு ஆன உடனே அந்த குழந்தைக்காக ஒரு பெரிய கொண்டாட்டம், ஒரு திருவிழா ஒன்று கொண்டாடுவாங்க. எப்படின்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஊர்க்காரங்க பொதுமக்கள் எல்லாரையும் ஒரு கோயிலுக்கு முன்னாடி கேதர் பண்ண சொல்லுவாங்களாம், எல்லாம் வட்டமாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த கோயிலில் ஒரு பெரிய கதவு இருக்குமா, அந்த கதவு எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உயரம் இருக்கும், நல்லா கனமானதாக இருக்கும். அந்த கதவை அந்த 12 வயசு பையனை திறக்க சொல்லுவாங்களாம், தள்ளி திறக்கணும், அது லாக் ஆயிருக்கும், அதை தள்ளி திறக்கணும். அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான், எல்லாம் இவங்கெல்லாம் சுற்றி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பையன் ரொம்ப நெம்பி திறப்பான், கையை முட்டியை வச்சு திறப்பான், ஆளே வச்சு அழுத்துவான், தலையை வச்சு அழுத்துவான். சில சமயங்களில் அவனோட தலை பட்டு காயம் ரத்தம்லாம் கூட வரும். அப்போ கூட இந்த உறவினர்கள் அந்த பொதுமக்கள்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஆவலோடு, அப்படியே நம்ம கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மூவிஸ் பார்க்கும்போது சேரோட முனைக்கு வந்துடுவோம்ல, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்களாம். யாருமே அவனை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்களாம். அப்புறம் அவன் அந்த கதவை திறந்த உடனே

0: அவங்க அப்பாவும் அம்மாவும் ஓடி வந்து அந்த குழந்தைய கட்டி பிடிச்சுக்குவாங்களாம். அவங்க அப்பா அந்த குழந்தைய தோளுக்கு மேலே தூக்கி வச்சு அந்த போடுற இசைக்கு அவ்வளவு டான்ஸ் ஆடுவாராம். ஊர் மக்கள் எல்லாம் அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவாங்களாம். நான் இப்போ பார்க்குறேன், இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோமா? இல்லவே இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்கறதில்ல. அந்த குழந்தை செய்யட்டுமே. அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட், அவர் பேர் வந்து தாண்டைக்குன்னு பேர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறார். அது பேர் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா என்னன்னா, செஞ்சு செஞ்சு தப்பை செஞ்சு அதை திருத்தி திருத்தி திருத்தி தான் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். ஆக இந்த பிளாக் ஃபுட் ட்ரைப் இருக்காங்கல்ல, அவங்க அந்த குழந்தைக்கு கரெக்டாக அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. நம்ம பேரண்ட்ஸ் செய்யறதே இல்லை. இல்லைடா இரு, நானே எழுதி கொடுத்துட்றேன், நீ எழுதவே மாட்டேன். இவங்களே எழுதி கொடுத்தாங்கன்னா அவன் எழுதுறதுக்கு என்னைக்கு கற்றுக்கிறது? கடைக்கு போய் வாங்கிட்டு வாடா, ஒரு ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வருவான். அதில் மூணு சொத்தை கத்திரிக்காய் இருக்கும். ஐயோ சொத்தையே வாங்கிட்டு வரேன், இனிமேல் நீ கடைக்கு போக வேண்டாம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ அவன் எப்படி சொத்த கத்திரிக்காய் இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துடணும், அதை வாங்கக்கூடாதுங்கிறத எப்போ கற்றுக்குவான்? ஆக குழந்தைக்கு நம்ம இந்த நீங்க கேட்ட அந்த லேசினஸ் எல்லாமே ஏன் வந்திருக்குன்னா, பிள்ளைகள் நமக்கு நம்ம பெற்றோர்கள் கொடுத்த அந்த திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சிகளையும் வாய்ப்புகளையும் இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள் கொடுக்கலங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பெற்றோர்கள் எப்பொழுதுமே பிள்ளைகள் செய்யட்டும், அவங்க கற்றுக்கட்டும், அவங்க செஞ்சு பார்க்கட்டும், ஒன்று ரெண்டு தப்பு வந்தால் கூட இது செய்யக்கூடாதுன்னு அவங்கள கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு அதை கொடுக்க வேண்டியது அவசியம். ப்ளஸ் பெற்றோர்கள் எப்பொழுதுமே சொல்லும் பொழுதே அவங்கள நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள். ஜோ நீங்கள் கூட உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜோ இப்படி உட்காரு, இப்படி இப்படி நிற்கக்கூடாது, ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இப்படி உட்காரக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி சொல்லியிருக்காங்களே. என்னைக்காவது செல்லம் இப்படி தாண்டா உட்காரணும், இப்படி தாண்டா பேசணும், இப்படி தாண்டா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களா? பாருங்க, அதுதான் நம்மளோட சொசைட்டி நமக்கு கொடுக்கக்கூடிய மாற்றிக்கக்கூடிய மனப்பான்மை. அதுதான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுவோம். பிள்ளைங்க தே வில் லேர்ன். அந்த மாதிரியான வாய்ப்பை கொடுக்கறது தான் முக்கியமான ஒரு விஷயம். வாய்ப்பை கொடுத்தாதான் அவங்க தே வில் கம் அவுட் ஆஃப் திஸ் லேசினஸ்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு என்பது குறித்து நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நீலம் அருள் செல்வி அவர்கள். நேயர்களை இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை வருகிற புதன்கிழமை கேட்கலாம்.

0: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: India and European Union launched joint initiative to strengthen EV battery recycling capacity. IMD forecasts heavy rainfall over Assam, Bihar, Kerala, Tamil Nadu and Puducherry today. And in IPL cricket, hosts Sunrisers Hyderabad to take on Punjab Kings this evening. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:15. நிகழ்ச்சியில் தொடர்வது என்றும் இனியவை. நெஞ்சில் என்றும் நீங்க இளம்பிடித்த பாடல்களை கேட்டு ரசிப்போம் மாணவர்களே.

நிகழ்ச்சியின் முதலாவதாக பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இப்பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா.

என்றும் இனிவு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜெயச்சந்திரன், டி எல் மகாராஜன், பி எஸ் சசிரேகா, கல்யாணி மேனன் பாடிய பாடல். நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திற்காக.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இணையவே. நேரம் 2:31:28. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி. சுஷிலா பாடிய பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக.

என்று மினைவ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி சுஷிலா மற்றும் ஜமுனா ராணி பாடிய பாடல் இரு கோடுகள் திரைப்படத்திற்காக.

என்றும் நினைவு நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உத்தமபுத்திரன் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல்.

0: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 7 சென்டிமீட்டர், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, மதுரை வடக்கு, மதுரை நகரம் ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், பேரையூர், சோழவந்தான், தல்லாக்குளம், திருமங்கலம், திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலை, அன்னவாசல், மதுரை விமான நிலையம், நீலகிரி மாவட்டம் வர்வூட் எமரால்ட், விருதுநகர் மாவட்டம் கரியாப்பட்டி, கோவிலங்குளம், திருப்பத்தூர், எட்டயபுரம், மானாமதுரை, ஒட்டஞ்சத்திரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும் மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளது. மற்ற பகுதிகளில் இயல்பான அளவிலேயே இருந்தது. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பான அளவிலும் பதிவானது. தமிழ்நாட்டின் அதிக அளவு வெப்பநிலை ஈரோட்டில் 38.6 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையானது மதுரை விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் குறைந்த அளவு வெப்பநிலையாக 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 15 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு மேல் காற்று சூறாவளி சுழற்சி நிலவுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டின் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி வரை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். வானொலி
1: நேர்களே, இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாசன நீர்த்தர அளவுகள் மற்றும் மேலாண்மை நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் மகாராஷ்டிர நிலைமண்ணியல் துறை உதவி பயிற்சியாளர் முனைவர் எம் யுவராஜ் அவர்களின் உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: was stated by Punjab Director General of Police Gaurav Yadav while addressing the media today. India and the European Union have launched a 169 crore rupee joint initiative to strengthen EV battery recycling capacity under the India-EU Trade and Technology Council Working Group 2. And in IPL cricket, host Sunrisers Hyderabad will take on Punjab Kings this evening at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 3:10. நிகழ்ச்சியில் தொடர்வது திரையிசை பாடல் கேட்கலாம். கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திலிருந்தார்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
2: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
3: இன்றைய சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் ஆணியாம்பட்டி எஸ் தண்டபாணி அவர்களின் ஜலதரங்க இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வாதாபி கணபதியும் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஹம்சவத்னி ராகம், ஆதி தாளம்.

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
0: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவு.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆணியாம்பட்டி எஸ் தண்டபாணி அவர்களின் ஜலதரங்க இசை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 4:05. நிகழ்ச்சியில் தொடர்வது திரைசை. திரைசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். விக்ரம் வேதா திரைப்படத்தில் இருந்தார். பாடலை பாடியிருப்பவர்கள் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: திரேசினேஷில் பாடல் கேட்கலாம். 96 திரைப்படத்திலிருந்து சின்மை மற்றும் கோவித் வசந்தா குரல்களில்

திரேஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு கேட்கலாம். டாக்டர் திரைப்படத்தில் இருந்த அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் அனந்த கிருஷ்ணன் கொள்கலர்.

0: திரைசினேஷில் பாடல் கேட்கலாம். ஓ மை கடவுளே திரைப்படத்தில் இருந்து
1: போலாமா?
2: சீரியஸ்லி?
1: சீரியஸ்லி?
2: ஓகே, லெட்ஸ் கோ.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 5:07. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

திரையிசை கேட்டீர்கள். நேர்கள் கவனத்திற்கு இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாசன நீர்த்தர அளவுகள் மற்றும் மேலாண்மை நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பயிற்றுநர் முனைவர் எம் யுவராஜ் அவர்களின் உரை, அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 5:40. தொடர்வது திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் ஒலிக்கவரும் பாடல் பூட்டாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது.

திரைசை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. உறவாடும் நெஞ்சும் திரைப்படத்திலிருந்து.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: திரைசை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் குரலில்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:09. இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
2: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
0: தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து, ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ குரலில்.

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
0: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: நிறைவாக டிஷம் திரைப்படத்திற்காக ஜெயதேவ், ராஜலட்சுமி குரல்களில்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்ட முடிவானது நீதித்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்காக தாவேக தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கரை சந்தித்து உரிமை கோரினார். புதுச்சேரியில் சிவப்பு அட்டைதாரர்கள் டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு இகேஒய்சி புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு

0: உறவுகள், பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். அதனைத் தொடர்ந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், மருத்துவம், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. வியட்நாம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாதத்திற்குள் திரு டோ லாம் மேற்கொண்ட முதல் இந்திய அரசுமுறை பயணம் இதுவாகும். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவிற்கு திரு டோ லாம் அளிக்கும் முன்னுரிமையை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்டுள்ள முடிவு நீதித்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமனம் செய்ய பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33 37 உயர்கிறது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மக்களுக்கு விரைந்து நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பை அரசு உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா போன்ற மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் அதிக ரயில்வே பாதைகள் திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பு மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். 23,437 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் 6 முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு மேலும் வலுப்பெற்று துரிதமான வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும், சுற்றுலாத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். மின்சார வாகன பயன்பாட்டிற்கான பேட்டரியை மறுசுழற்சி செய்வதற்கான திறன் மேம்பாடு குறித்து இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் 169 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கூட்டு முயற்சியை தொடங்கியுள்ளன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: மத்திய அரசின் அறிவியல் ஆலோசகரான பேராசிரியர் அஜய்குமார் சூட் கருத்து தெரிவிக்கையில், இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்தின் மின்சார வாகன பேட்டரியின் மறுசுழற்சி திறனை மேம்படுத்துவதற்கான இந்த கூட்டு முயற்சி ஒரு திருப்பு முனையான தருணம் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மின்சார வாகன சந்தை தொடர்ந்து வேகமாக முன்னேறி வரும் சூழலில், அது தொடர்பான பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் உறுதிப்பாடுகளுக்கு ஒரு வலுவான உள்நாட்டு மறுசுழற்சி சூழல் அமைப்பை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதர் திரு ஹெர்வே டெல்பின் கூறுகையில், காற்று மாசுபாட்டை வெகுவாக குறைப்பதில் மின்கலன்கள் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டு முயற்சியின் மூலம் சோதனை கட்டத்தில் உள்ள மேம்பட்ட மின்கலன்களை மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவாக கொண்டு வர முடியும் என்றும் தெரிவித்தார்.
0: மேற்கு வங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை கட்டுக்குள் கொண்டு வர கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்கு வங்க மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படை அதிகாரிகளுக்கு அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில், வன்முறை ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கு பின் நடைபெற்ற வன்முறையில் 2 பேர் உயிர்ந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இத்தகைய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக செல்வி மம்தா பானர்ஜி மறுத்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்றும் அது எப்போதும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தின் அதிகார பரிமாற்றம் என்பது எப்போதும் அமைதியான முறையில்தான் நடைபெற்றுள்ளது என்றும், செல்வி மம்தா பானர்ஜியின் கருத்துக்கள் கவலையளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இது பிஜேபி மீதான தாக்குதல் அல்ல என்றும், மாறாக ஜனநாயகம் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டம் மீதான தாக்குதல் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், செல்வி மம்தா பானர்ஜி மக்களின் தீர்ப்பை நிராகரிப்பது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் மற்றும் பாதுகாப்பு படைகள் போன்றவற்றின் நம்பகத்தன்மையை சிதைக்கவும், சுதந்திரமான, நியாயமான மற்றும் பாதுகாப்பான தேர்தல்களை உறுதி செய்யும் நடைமுறைகளை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு மே 10 இந்தியாவின் கணினி அமைப்புகளை பாகிஸ்தான் செயலிழக்க செய்ததாக மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் கூறுவது போன்ற சமூக ஊடகங்களில் பரவி வரும் வீடியோ போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்க்கும் பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த வீடியோ செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டு தவறான தகவல்களை பரப்பும் நோக்கத்தில் பாகிஸ்தானிய குழுக்களால் அது பரப்பப்பட்டு வருவதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற போலி வீடியோக்களை நம்ப வேண்டாம் என்றும் factcheck@pab.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியில் இதுபோன்ற வீடியோக்கள் குறித்து புகார்கள் பதிவு செய்து அதன் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளலாம் என்றும் பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.

செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்காக தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ஆர் வி அரளைக்கரை சந்தித்து உரிமை கோரினார். இன்று பிற்பகல் மக்கள் மாளிகைக்கு சென்று அதற்கான கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கினார். ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் தற்போது தவேக 108, காங்கிரஸ் 5 என மொத்தம் 113 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. மேலும் 6 உறுப்பினர்களின் ஆதரவை திரட்டும் வகையில் வேறு சில கட்சிகளுடன் தவேக்கே சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் தவேக்கே தலைமை

0: புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு அமைக்க தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்குமாறு திரு விஜய் கேட்டுக்கொண்டதாக கூறினார். அரசியல் சாசனத்தில் நம்பிக்கை இல்லாத மதவாத கட்சிகளுடனான கூட்டணியில் இருந்து தாவேகா விலகி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆதரவு வழங்கப்படுவதாகவும் திரு சோடங்கர் தெரிவித்தார். பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள இந்த கூட்டணி உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தொடரும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுகவின் செய்தி தொடர்பாளர் திருமதி கனிமொழி, காங்கிரசின் இந்நடவடிக்கை நம்பிக்கை துரோகம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
1: புதுச்சேரியில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு இகேஒய்சியை புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக பணம் செலுத்தப்பட்ட முறைக்கு பதிலாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், இது ஒருவரது வங்கிக் கணக்கில் வரவு வைத்த பிறகு 3 மாதங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு இகேஒய்சியை புதுப்பிக்க வேண்டும் என்றும், அப்படி செய்யாதவர்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையுடன் பொது சேவை மையங்களுக்கு சென்று கட்டணம் ஏதுமின்றி புதுப்பித்துக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் விரைவில் அனைத்து தொகுதிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வரும் 8ஆம் தேதி சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளதாக அம்மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த மனநலம், குழந்தைகள் அறுவை சிகிச்சை, இருதயம், நரம்பியல் உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க உள்ளதாகவும், இந்த வாய்ப்பை காரைக்கால் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பொது இடங்களில் உயிரியல் நச்சுக்களை பயன்படுத்தி பெரும் இழப்புகளை ஏற்படுத்தும் ISIS பயங்கரவாத அமைப்பின் சதித்திட்டத்தில் தொடர்புடையதாக ஒரு மருத்துவர் உட்பட 3 பேர் மீது தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சிறப்பு NIA நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த குற்றப்பத்திரிகையில் ஐதராபாத்தைச் சேர்ந்த டாக்டர் சையத் அகமது மொய்தீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் மற்றும் முகமது சுஹேல் ஆகியோரின் பெயர்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இத்தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை மேற்கொண்ட விசாரணையில் வெளிநாடுகளில் உள்ள ISIS தீவிரவாதிகளின் வழிகாட்டுதலின்படி இந்த மூவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டது தெரியவந்துள்ளது. மேலும் சமூக வலைதளங்கள் மூலம் இளைஞர்களை மூளை சலவை செய்து அவர்களின் மூலம் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் உயிரியல் நச்சுக்களை பயன்படுத்தி பீதியை ஏற்படுத்துவதுமே இவர்களின் நோக்கமாக இருந்துள்ளது. ஆமணக்கு விதைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ரைசின் என்ற அதிபயங்கர நச்சுப்பொருளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. உலக சாகச நடனங்கள் மற்றும் நடன விளையாட்டு கட்டமைப்பானது நடப்பாண்டிற்கான ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பைக்கான போட்டியை இந்தியாவில் நடத்தவுள்ளது. இதற்கான தேர்வு மற்றும் பயிற்சி முகாம் வரும் வெள்ளிக்கிழமை புதுடெல்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7:30 தொடங்கும் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணியும் விளையாடுகின்றன. ஐதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச விளையாட்டு அரங்கில் இந்த போட்டி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்ட முடிவானது நீதித்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்காக தாவேக தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ஆர் வி அரளேக்கரை சந்தித்து உரிமை கோரினார். புதுச்சேரியில் சிவப்பு அட்டைதாரர்கள் டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு இகேஒய்சியை புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவுபெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 kHz ஒலிபரப்பு. நேரம் 6:20:40. இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம். மங்களம் பெருகும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் சுதா ரகுநாதன் பாடியது.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: பக்திச்சாரலில் இனி கேட்கலாம் கேஜே ஏசுதாஸ் குரலில்.

0: விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
0: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: பக்தி மனம் கமழும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடர்வது எஸ் சௌமியா பாடியது.

இல்லத்தில் செல்வ ஒளி வீசுவது போல் உங்கள் உள்ளத்தில் பக்தி ஒளி வீசும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடர்வது பிரியா சகோதரிகள் பாடிய பாடல்.

0: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நிறைவாக அருள்மழை பொழியை கேட்கலாம். உஷா சேதுராமன் குரலில்

நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் மற்றும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், பாசன நீர்த்தர அளவுகள் மற்றும் மேலாண்மை நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பயிற்றுனர் முனைவர் எம் யுவராஜ் அவர்களின் உரை, அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:55 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே, 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்தி தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இளநீருக்கான குட்டை தென்னை குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவும். மழைநீர் சேமிப்பு மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி, வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. சொத்துக்கள் வாங்கும்போதும் விற்கும்போது கவனிக்க வேண்டிய சட்ட விதிமுறைகள் குறித்து கடலூர். மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் என் ஜவஹர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். ஏழு 7:25 நலமாய் வாழ. ஆஸ்துமா சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 தகைசால் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். சென்னை அஞ்சல் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை. ஆர் ஹரிராம் அவர்கள் வாசித்திருக்கும் வீண இசை. ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மோட்சி. சென்னை அஞ்சல். 10:02 11:02 திரை இசை. 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி. பகல் 12:30 பன்னிசை மாலை. தாடோப்பள்ளி லோகநாத் சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள். வழங்குபவர் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 4 திரை இசை. 3:30 சங்கீத சாரல். உஷா ரவி அவர்களின் பாட்டு இடம்பெறும். 5 பொன்மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். நிகழ்ச்சி நிரலில் இரவு 7 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். செம்மை கரும்பு சாகுபடி குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி சிவகுமார் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலரில் கல்யாண கலாட்டா நாடகம். எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள். நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி, தணிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பு, எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. இரவு 10 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சியில் 10 முதல் 10:30 வரை ராஜேஷ்குமார் சுதாதர் அவர்களின் குஜராத்தி நாட்டுப்புற இசை. படைப்பு ஆகாஷ்வாணி அகமதாபாத். 10:30 முதல் 11 வரை முகமது வஹீல் அவர்களின் காசல் இசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி மும்பை. 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:03 இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 10:11 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே,

8:02 8:30 நம்ம புதுவை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். ஒன்பது 2 திரை இசை, 10:02 கெட் செட் கோ இணைய வழி கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், பகல் 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஒன்று 2 ஹாய் ஸ்நேகிதியை திரைத்துறையில் பெண்கள் வழங்குபவர் ஆர்ஜே சிவகங்காவதி, 2:15 காலத்தை வென்ற காணங்கள், 3:00 ஹலோ டாக்டர், பொதுவான நரம்பியல் பிரச்சினைகளுக்கு விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை சிறப்பு மருத்துவர் அதிகாரி டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். நான்கு 4:00 சந்திஷ்ட சோல்ஜர் டெல்லி அஞ்சல், 5:00 திரை இசை, 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 MHz எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:00 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரையிலும் மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:10. திரை இசை

0: நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
2: ஆம், ஏப்ரல் 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமாய் ஆரம்பம். ஜிஆர்டியின் எண்ணற்ற கலெக்ஷன்களிலிருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
2: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கவிருப்பது மன்மதன் திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணகுமார் குரலில்.

0: குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
1: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட், ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
2: திரைசை நிகழ்ச்சியில் நிறைவாக பொக்கிஷம் திரைப்படத்திற்காக வி.வி. பிரசன்னா குரலில்

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திரையிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் டெபே சைக்மென் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, வியட்நாம் அதிபர் திரு லோ தாம் இடையே நடைபெற்ற பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, மருந்தியல், கல்வி, வங்கி மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வகை செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களின் போது சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு துறையில் வியட்நாம் உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வியட்நாம் துணை பிரதமர் ஜெனரல் பான் வாங்கியாங் உடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர்

கருத்தினை தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் நீண்டகால நட்பை இந்தியா கொண்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் புதிய அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிக் பட்டாச்சாரியா கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை மறுநாள் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என தெரிவித்தார். இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து வரும் சனிக்கிழமை புதிய அரசின் பதவியேற்பு விழா காலை 10 மணிக்கு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி,

உணவு அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள சேமிப்பு கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சேமிப்பு கிடங்குகளுக்கான நெறிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் அதில் கூறியிருக்கிறார். இந்த மாற்றங்கள் சேமிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த உதவுவதோடு கொள்முதல் நடவடிக்கைகளில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் என்றும் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். ஜப்பானுடன் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் ஜப்பான் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கிமி ஒனோடாவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இதனை தெரிவித்தார். ஆராய்ச்சிப் பணிகளை கூட்டாக மேற்கொள்வதற்கான புதிய வாய்ப்புகளை கண்டறிவதற்கான அவசியத்தையும் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 1,40,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 5.8% அதிகமாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளின் ஆணையக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதென இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கையெழுத்தானதன் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று பர்ஹான்பூரில் தொழில்துறையினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய பிரதேச அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் திரு மோகன் யாதவ் பட்டியலிட்டார். மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் தலைவராக திரு சசிசேகர் வெம்பட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கர்நாடகாவில் நடைபெற்ற 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி அரசின் சிறந்த நிர்வாகத்திற்கான அங்கீகாரம் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். இன்று மைசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது அரசு முழு பதவிக்காலத்தையும் பூர்த்தி செய்யும் என்றார். ரயில் பாதை பராமரிப்பு பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் கூறியுள்ளது. ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாவதற்கு ரயில் பாதை பராமரிப்பு பணிகளின் குறைபாடுகளே காரணம் என தெரிய வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வாரியத்தின் சார்பில் மண்டல அலுவலர்களுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. குஜராத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 83.86% உள்ளது என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அதிகபட்சமாக நர்மதா மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 90.85% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 2 நக்சலைட்டுகளை காவல்துறையினர் கைது செய்தனர். லத்தேகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு குமார் கௌரவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு குமார் கௌரவ் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1,00,000 மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வூதியதாரர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் போதைப் பொருள் கடத்தியது தொடர்பாக 2 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். சஹரான்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரி திரு அசோக் சிசோடியா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் திரு அசோக் சிசோடியா தெரிவித்தார். இந்தியா தென்கொரியா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இரு நாடுகளின் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெபேஸ் செக்மெண்ட்

0: செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நான்போக் ஞான்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது எசீர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பவுல் நிவேஷ் மற்றும் ரன்வீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குந்தாஸ் கவுல் சந்து உட்பட 3 பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி இந்தோனேஷியாவில் வரும் 12 தேதி தொடங்கி 15 தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் டெபே சைக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்பு. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரங்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
2: ஆம், ஏப்ரல் 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமாய் ஆரம்பம். ஜிஆர்டியின் எண்ணற்ற கலெக்ஷன்களிலிருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
2: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
3: உழவர்களுக்கான அறிவிப்பு நிகழ்ச்சியில் பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளறி கிளறி சிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளறி சிடியாவில் கிளறி சிடியா செப்பியம், கிளறி சிடியா மேகு லேடா என 2 வகைகள் உண்டு. இதில் 2 வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கு விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சத்துக்கு நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளறி சிடியா மேகு லேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதிகளில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
4: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கம்மா. ஆமா, 6 முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்

0: செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பு கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பாசன நீர் தர அளவுகள் மற்றும் மேலாண்மை நுட்பங்கள் குறித்த உரை, நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் பாசன நீர் தர அளவுகள் மற்றும் மேலாண்மை நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவெச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பயிற்றுநர் முனைவர் எம் யுவராஜ் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: நான் இன்னைக்கு வந்து பாசன நீர் தர அளவுகள் மற்றும் மேலாண்மை நுட்பங்களை பத்தி பேசலாம்னு இருக்கேன். இதுல நம்ம பாசன நீர் அதன் வகைப்பாடு மற்றும் மேம்பாட்டு முறைகள்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வேளாண் வளர்ச்சிக்கு மிக அடிப்படையானது நிலம் மற்றும் நீர். அதுவும் நீர் பார்த்தீங்கன்னா, நிலப்பரப்பு நீரின் அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. மேலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அதிகமாக வளர்ந்து வருகிறது. மேலும் இந்த காடுகள் அழிப்பு, அதிகப்படியான நிலத்தடி நீர் எடுத்தல், நீர் சுழற்சி முறையில் மாற்றங்கள், நீர் ஆதாரங்கள் மாசுபடுதல், நதி ஏரிகளில் ஆதாரம் குறைந்து வருவதால், இவையெல்லாம் மிக முக்கிய காரணங்களாக பாசன நீர் குறைபாடு ஏற்படுவதற்கு காரணங்களாக அமைகிறது. மேலும் விவசாயத்தில் தாவர வளர்ச்சி மற்றும் மண் வளத்தின் நிலைகளை முடிவு செய்யும் மிக முக்கிய பங்கு பாசன நீரின் தரத்திற்கு தான் உண்டு. மேலும் பாசன நீரின் தொடர் பயன்பாடு, அதாவது நீரின் அதிக உப்புத்தன்மை, அதிக மின்கடத்தும் திறன் மற்றும் சோடியம் உட்கிரகிக்கும் தன்மை கால ஓட்டத்தில் மாறக்கூடியது. நீரின் இயற்பியல் பண்புகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதனுடைய அடர்த்தி, வெப்பத்தன்மை, நீரின் உயவுத்தன்மை, ஒளி ஊடுருவும் தன்மை, இதை பொறுத்து அதனுடைய பண்புகள் வந்து பிரிக்கிறாங்க. அதில் குறிப்பாக குறிப்பிட்ட பரும அளவில் உள்ள நீரின் எடை தான் நம்ம அடர்த்தின்னு சொல்கிறோம். மேலும் வெப்பத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, வாயு, நீர்மம், பனிக்கட்டி வெப்பத்தன்மையில் வருது. நீரின் ஓப்புத்தன்மைன்றது வெப்பநிலை உயரும் போது அதிகரிக்கும். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதிக வெப்பநிலை இருக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய கீழே இருக்கிற உப்பு வந்து நுண்குழலினுடைய வழியாக நம்ம மேலே வந்து மண்ணில் படிஞ்சிடும். உப்பு அது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற படிவம் போல் நம்ம மண்ணில் அங்கங்கே திட்டு திட்டாக மண் வந்து படிஞ்சு விடுகிறது. வேதியியல் பண்புங்கன்னா, குறிப்பாக வந்து கார அமில நிலை அப்படின்னு சொல்கிறாங்க.

இதில் கார அமிலை நிலைக்கான அளவுகோலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 4 வரை வச்சிருக்கிறாங்க அந்த ரேஞ்சு. இதில் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமிலத்தன்மையாக இருக்குது, 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக காரத்தன்மை கொண்டதாக இருக்கும், எச் அயனி இருந்துச்சுன்னா அது அமிலமாகவும், ஓஎச் அயனி இருந்தால் கார நிலையிலும் இருக்கும். பிஹெச்சி பேப்பர்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கூட நம்ம இந்த அமில நிலையை காரநிலையை அளக்கலாம். நடுநிலை நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரின் நடுநிலைப்படுத்தும் திறனை குறிப்பதற்கு அமில நிலையோ அல்லது காரநிலையோ நடுநிலைப்படுத்துவதன் மூலம் நீரின் கார அமிலத்தன்மை நடுநிலைப்படுத்தப்படுகிறது. மழைநீர் தூய்மையான நீராக இருந்தாலும் அது நிலத்தின் இயல்புக்கு ஏற்ப மண்ணில் உள்ள தாது பொருட்களும் கலந்து அதன் தன்மை மாறுபடுகிறது. அதன் சுவையும் இடத்திற்கு இடம் வேறுபடுகிறது. நீரின் கரைந்திருக்கும் பொருட்களை வகைப்படுத்தலாம். நீரில் உள்ள வேதியியல் பொருட்கள் பார்த்தீங்கன்னா பொது பண்புகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் அமிலக்கார கடினத்தன்மை. உலோகங்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் கால்சியம், மெக்னீசியம், அயன் இதெல்லாம் இருக்கும். அலோகங்கள்னு பார்த்தீங்கன்னா குளோரைட், புளூரைட், சல்பேட், நைட்ரேட், கார்பனேட், பைகார்பனேட் இருக்கும். ஊட்டச்சத்து அம்மோனியா, நைட்ரேட், பாஸ்பேட். உயிரிகள்னு பார்த்தீங்கன்னா பாசி, பூஞ்சான். நுண்ணுயிரிகள்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, கன உலோகங்கள், தாமிரம், துத்தநாகம், காரியம் இதெல்லாம் இருக்கும். நீரின் தன்மையை வகைப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா மென்னீர், கடின நீர் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதில் கால்சியம், மெக்னீசியம் அயனிகள் இல்லாமலே அல்லது மிக குறைந்தோ இருக்கும், அதான் மென்னீர்னு சொல்கிறோம். கடின நீர்னு பார்த்தீங்கன்னா இதில் கால்சியம், மெக்னீசியம், பைகார்பனேட், கந்தக உப்புக்கள் அதிக அளவில் இதில் இருக்கின்றது. தற்காலிக கடினத்தன்மை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கால்சியம், பைகார்பனேட், அயனி அதிகம் இருக்கும் நீர் வகையை தன்மையை பெற்றிருக்கும். நீரை காய்ச்சி அல்லது சுண்ணாம்பு சேர்ப்பது இத்தன்மையை போக்கும். நிரந்தர கடினத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரில் கால்சியம், மெக்னீசியம், சல்பேட், குளோரைடு இருப்பதால் இத்தன்மை ஏற்படுகிறது. இதனை நீர் மென்மையாக்கும் அயனி மாற்றுக் குயல்கள் மூலம் மென்னீராக மாற்ற இயலும். வேதியியல் பண்புகளை கொண்டு பாசனத்திற்கு உகந்ததா என வகைப்படுத்தலாம். கரைந்துள்ள உப்புக்களின் மொத்த அளவு, நேர்மின் அயனிகளின் சோடியத்தின் அளவு, கார்பனேட் பைகார்பனேட் அயனிகளின் அளவு, போரான் அயனியின் அளவு, பாசன நீரில் அதிக அளவு உப்புறுத்தல் இவை முதலியனவாக ஊர்த்தன்மை உடையதாக மாற்றுகின்றது. இதனால் பயிர் முளைப்பு திறன் பாதித்து விடுகிறது. குளோரைடு அதிகமாகும் போது முதிர்ந்த இலைகளின் ஓரமும் நுனிப்பகுதியிலும் காய்ந்து விடுகிறது. பாசன நீரில் உள்ள உப்பினால் பயிர்களுக்கு பலவிதமான நேரடி விளைவுகளும் மறைமுக விளைவுகளும் ஏற்படுகின்றன. கார்பனேட், பைகார்பனேட் போன்ற உப்புக்கள் மண்ணில் கலர்தன்மை ஏற்படுத்துகிறது. குளோரின், சல்பேட் உப்புக்கள் செடிகளின் ஒளிச்சேர்க்கை குறைக்கிறது. சோடியம் பரிமாற்றும் விகிதம் 10க்கு மேல் இருந்தால் அப்பாசன நீரினால் மண்ணின் கலர்தன்மை அதிகரித்து விடுகிறது. மின்கடத்து திறனை பயன்படுத்தி பாசன நீரை பல வகையாக படுத்தலாம். மின்கடத்து திறன் ஒவ்வொரு வகை அதனுடைய விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25க்கு குறைவாக இருந்ததுன்னா அது நல்ல நீர், மின்கடத்து திறன் அது ஊர்த்தன்மை இல்லை என்று நம்ம நினச்சிக்கலாம். அது வந்து நீர்ப்பாசனத்துக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். 0.25 to 2.25 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது ஊர்த்தன்மை நீர். வடிகால் வசதி அதுக்கு கட்டாயம் தேவை. வடிகால் வசதி இருந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணிடலாம். 0.75 to 2.25 வரைக்கும் உப்பு மின்கடத்து திறன் இருந்தால் அது அதிக உவர் நீர் என்று பொருள். வடிகால் வசதி சேர்ந்த நமக்கு சில நுட்பங்கள் தேவை அதை சரி பண்ணுவதற்கு. மேலும் 5க்கு மேலே இருந்தால் மிக அதிக உவர்த்தன்மை கொண்டது. வடிகால் வசதி கண்டிப்பாக அதை இருக்கணும். உவர்த்தன்மை தாங்கி சில பயிர்கள் வளரக்கூடிய பயிரை வந்து நம்ம அதில் இடணும். இது முக்கியமானது. மேலும் உவர் பாசன நீர் மேலாண்மை முறைகள் அதில் பார்த்தீங்கன்னா அதிக பாசன நீரை பயன்படுத்தி உப்பை வெளியேற்றலாம். பயிரின் வேரில் பாசன நீரை பாய்ச்ச வேண்டும். இதனால் உப்புக்கள் வேரின் அடிமட்டத்திற்கு கீழ் கொண்டு செல்லும். உவர் பாசன நீருக்கு மணற்பாங்கான நிலம் மிகவும் ஏற்றது. நிலத்தை எப்பொழுதும் ஈரமாக வைத்திருக்க வேண்டும். நிலத்தை சரியாக

சமப்படுத்த வேண்டாம். தேவைக்கேற்ப வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டாம். சரியான உழவு முறைகளை கையாள வேண்டாம். பாசன நீரின் சோடியம் அயனிகளின் பாதிப்பு மண்ணில் ஏற்படும் போது நிலத்தில் ஜிப்சம் இட்டு சரி செய்ய வேண்டாம். சமச்சீர் உரமிடுதல் மிக அவசியம். உவர்த்தன்மையை தாங்கி வளரக்கூடிய பயிர்களை நடவு செய்தல் மிக அவசியம். மக்காசோளம், கரும்பு, நெல், வெண்டை, கம்பு, கத்திரிக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு போன்ற பயிர்களை இட்டு உவர்பாசன நீர் மேலாண்மைக்கு ஏற்ப இந்த பயிர்களை நாம் பயிர் செய்து அதிக மகசூலை ஈட்டலாம். மேலும் காராமணி, சோயாபீன்ஸ், கோதுமை, மிளகாய், இலந்தை, பட்டாணி, பப்பாளி, மாதுளை இது ஓரளவுக்கு சரி செய்யும் ஊர் நிலத்துக்கு. பீன்ஸ், எள், கேரட், வெங்காயம், பட்டாணி, நெல்லிக்காய், எலுமிச்சை, மா, ஆரஞ்சு இவை சுத்தமாக நம்ம ஊர் நிலத்தில் இதை வளர்க்க முடியாது. மேலும் நீர் மாசுபாடு மூலங்கள்னு பார்த்தீங்கன்னா திடக்கழிவுகள், நகரக்கழிவுகள், வேளாண் கழிவுகள் அப்படின்னு நம்ம மூணு வகையாக பிரிக்கிறோம். இதில் வந்து திடக்கழிவுகள்னு பார்த்தீங்கன்னா திடக்கழிவுகள் பல்வேறு இடங்களில் சேகரிக்கப்படுகிறது. இது மழைநீரில் கரைந்து நீரோட்டத்தில் சேர்ந்து நீரை மாசுபடுத்துகிறது. மேலும் நகரக்கழிவுகள்லாம் அதிக அளவு மனித கழிவுகள் மாசு ஏற்படுகிறது. வேளாண் கழிவுகள்னு பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து, உரம், களைக்கொல்லி, நிலத்தடி நீர் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசுபடுகிறது வேளாண் அப்படின்ற பொறுத்து பார்த்தீங்கன்னா. மேலும் தொழிற்சாலை கழிவுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாய தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய குறிப்பாக ராணிப்பேட்டை போன்ற ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தோல் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குது. அந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோல் சரி செய்யும் போது நிறைய ரசாயனங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி வரக்கூடிய அந்த கழிவுகள் பார்த்தீங்கன்னா நிலத்தில் கலந்து மேலும் நிலத்தடி நீரில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஊடுருவி நம்ம பயிர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு அமையுது. அதை நம்ம பார்க்கணும். சிமெண்ட் தொழிற்சாலைகள், காகித ஆலைகள், சோப்பு கழிவுகள், மாசு இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பல தொழிற்சாலை கழிவுகள்லேருந்து வரக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேடு விளைவிக்கிறது. மேலாண்மை முறைகள்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் முறைகள், திடக்கழிவுகள் பாதுகாப்பான இடத்தில் கொண்டு உடனே அவைகளை எரிப்பதன் மூலம் நீர்நிலைகளில் சென்றடைவதை தடுக்கலாம். வேதியியல் முறைன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு நேரயணி பரிமாற்றம் உள்ள தயாரிக்கப்பட்ட பொருட்களை இடுவதன் மூலம் குறிப்பாக ஜியோலைட் 500 கிலோ பர் ஹெக்டர் மாசுபாட்டை மிக எளிதில் குறைக்கலாம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோலைட் என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற களிமண், அது வந்து உங்களுக்கு நிறைய அதில் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை பூரா நமக்கு அப்சார்ப் பண்ணிக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. உயிரியல் முறையில் நம்ம பயிரை வந்து உரப்புத்தன்மையெல்லாம் பாசன நீரில் உயிரியல் முறையில் எப்படி சரி செய்வதுன்னா வெட்டிவேர், நீர்த்தாமரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்மியம், லெட் இதை வந்து குறைப்பதற்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். மாசுபடுத்தப்பட்ட நிலங்களிலும் நீர்நிலைகளிலும் இதை நம்ம குறைக்கலாம். மீண்டும் மாசுபாடு ஏற்படுவதன் மூலம் நீரை விடுவதை தவிர்த்தல் மற்றும் அதிக அளவு கன உலோகங்கள் கிரகிக்கும் தாவரங்களை வளர்த்தல் ஆகியவை மாசு கட்டுப்பாட்டை குறைக்க வல்ல ஒரு முறையாக நம்ம பயன்படுத்தினால் இந்த பாசன நீரை நம்ம சரியான பாசன நீராக நம்ம பயிருக்கு கொடுக்கலாம். மேலும் இந்த மோசமான நீரை எப்படி நிர்வாகம் செய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நீருடன் கலக்கணும். இப்போ நம்ம நீர் வந்து கெட்டு போயிருந்துச்சுன்னா அதை நல்ல நீருடன் கலந்து அதை பயிருக்கு செலுத்துவதன் மூலம் இதை சரி பண்ணலாம். பயிர் சுழற்சி நம்ம செஞ்சிகிட்டே இருக்கணும். குறிப்பாக அதுதான் நம்ம விவசாயிகளுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பயிர் சுழற்சி மிக அவசியம். பயிர் சுழற்சி செய்வதன் மூலம் இதை சரி பண்ணிக்கலாம். மாற்று பாசனம் செய்யணும். சொட்டு நீர் பாசனம் அல்லது தெளிப்பு பாசனம் போன்றவற்றை நம்ம மாற்றி மாற்றி செய்ய வேண்டும். முறைப்படியான பாசனம் மிக அவசியம். மண்ணை நிர்வகிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் இடணும், அங்கக உரங்களை நம்ம பயன்படுத்தணும், அதிகமாக நீர் பாய்ச்சும் மண்ணிற்கு சரி பண்ணணும், களிமண் அதிகம் உள்ள மண்ணிற்கு இதை நம்ம தேவை செய்யலாம். பயிர்களை நிர்வகிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மையால் தாங்கும் பயிர்கள் நம்ம பயிர் வைக்கணும். பயிர் சுழற்சி முன்னாடியே சொல்லிட்டேன், அதை நம்ம செய்யணும். மேலும் பாசன நீரின் தரத்தை மேம்படுத்துவதற்கான மேலாண்மை தொழில்நுட்பம்னு பார்த்தீங்கன்னா சீரான முறையில் தண்ணீரை பயன்படுத்த நிலத்தை சமன் செய்யணும். ஃபர்ஸ்ட் தண்ணீரை இன்னும் சீராக வழங்க திறமையான தெளிப்பான்களை கொண்டு நாம் தண்ணீர் செலுத்தணும். ஆவியாதல் மற்றும் பிற நீர் இழப்புகளை குறைத்து பயிர் விளைச்சலை அதிகரிக்க சொட்டு நீர் பாசனம் முக்கியமாக பயன்படுத்த வேண்டும்.
நிர்வாகத்தில் வந்து நம்ம ஒரு அட்டவணை அமைத்து இந்த பயிர்

0: பயிர்களுக்கு எவ்வளோ நீர் தேவை என்று அந்த நீர் மேலாண்மையை சரியாக நம்ம பயன்படுத்தணும். ஒரு லிட்டர் நீர் வெளியேறுவதற்கு அதிக மகசூல் தரும் பயிர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்த ஊடுபயிர் நம்ம செய்யணும். காலநிலை நிலைமைகள் மற்றும் கிடைக்கும் நீரின் தரத்திற்கு ஏற்றவாறு பயிர்களை சிறப்பாக செய்ய வேண்டும். மண் மற்றும் நீர் உப்புத்தன்மை உள்ள சூழ்நிலையில் விளைச்சலை அதிகரிக்க பயிர்களை வரிசைப்படுத்தி செய்ய வேண்டும். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது நம்பகத்தன்மை இல்லாத இடங்களில் வறட்சியை தாங்கும் பயிர்களைத்தான் நாம் தேர்வெண்டெடுக்க வேண்டாம். நீர் திறனுள்ள பயிர் வகைகளை இனப்பெருக்கம் செய்ய வேண்டாம். பாசன நீரின் தரத்தை பாதிக்கும் பிற மேலாண்மை நடைமுறைகளை சரி செய்ய வேண்டும். மண் திருத்தம் மற்றும் பாசன நீரின் தரம் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா, மண் திருத்தங்களின் நோக்கமே கரையக்கூடிய கால்சியம் உள்ளவற்றை அதிகரிப்பதன் மூலமோ அல்லது பாசன நீர் உப்புத்தன்மையை அதிகரிப்பதன் மூலமோ சோடியத்தினுடைய விளைவு கொஞ்சம் எதிர்க்கும். மேலும் ஜிப்சம் மற்றும் பிற கால்சியம் வழங்கும் பொருட்கள் மண் திருத்தத்தில் பொதுவாக பயன்படுத்தும் மிக முக்கியமான பொருட்களாக இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் நீர்ப்பாசனம் மிக முக்கியமான நீரின் பயன்பாடாக கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட 60% பாசன பயன்பாடுகளுக்கு செல்கிறது. இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுகள், ஏரிகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் கிணறுகளில் இருந்து பெறப்படும் மூலம் வயல்களுக்கு நீர்ப்பாசனமாக இதை செய்து கொண்டு வருகிறார்கள். நீர்ப்பாசனம் இல்லாமல் உலகின் பல்வேறு பகுதிகளில் பாலைவனங்களாக பயிர்கள் காணப்படுகிறது. அதனால் விவசாய பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாசன நீர் பயன்படுத்துவதற்கு முன்பு உங்கள் கிணற்றில் உள்ள அந்த நீரை வந்து எடுத்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி அதனுடைய கார அமிலத்தன்மை, உப்பு தன்மை, குளோரைட், நைட்ரேட், கார்பனேட், பைகார்பனேட், சல்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உப்புக்களினுடைய அளவையெல்லாம் நீங்கள் கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் நீங்கள் அந்த பயிருக்கு அந்த நீரை சரி செய்து கொடுத்தீங்கன்னா நிறைய மகசூல் பெறலாம். கூறிய அனைத்து கருத்துக்களையும் விவசாயிகள் பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை பாசன நீர் தர அளவுகள் மற்றும் மேலாண்மை நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பயிற்றுநர் முனைவர் எம் யுவராஜ் அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கடலூரில் இன்னும் பெரிதாய் புதிய முகவரியில்.
2: ஆம், ஏப்ரல் 30 முதல் இம்பீரியல் ரோட் கடலூரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமாய் ஆரம்பம். ஜிஆர்டியின் எண்ணற்ற கலெக்ஷன்களிலிருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள்.
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு கூடுதலாக 100 ரூபாயும், வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 12.5% குறைவு என எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும்.
2: அனைவரும் வருக. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இம்பீரியல் ரோட் ஆப்போசிட் டு பாரத் பெட்ரோல் பங்க், திருப்பாப்புலியூர், கடலூர்.
3: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் முந்திரியில் டைபேக் நோய் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். தரசி நிலத்தின் தங்கம் என்று அழைக்கப்படும் முந்திரி உலகளவில் இந்தியா, பிரேசில், வியட்நாம், இந்தோனேஷியா, இலங்கை போன்ற 25 மேற்பட்ட நாடுகளில் சாகுபடி செய்யப்படுகிறது. முந்திரி ஒரு பல்லாண்டு மரமாகும். இது கிழக்கு பிரேசிலை பூர்வீகமாக கொண்டது. 16 போர்த்துகீசிய பயணிகளால் முதல் முதலாக கோவாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது நாட்டின் மிக முக்கியமான தோட்டக்கலை பயிர்களில் ஒன்றாகும். இது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் மற்றும் தோட்டக்கலை விளைபொருட்களின் முக்கிய இடம் வகிக்கிறது. மேற்கு கடற்கரையில் மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா மற்றும் கேரளாவிலும், கிழக்கு கடற்கரையில் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்திலும் பரவலாக சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவில் மொத்தம 0.7 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பில் முந்திரி சாகுபடி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் 0.8 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. பல்வேறு காரணிகளினால் இந்தியாவில் முந்திரி ஏற்றுமதி 80,366 மில்லியன் டன்னிலிருந்து 76,824 மில்லியன் டன்னாக குறைந்துள்ளது. உலக அளவில் 300 மேற்பட்ட பூச்சிகள் மற்றும் நோய்களால் இதன் உற்பத்தி பாதிக்கப்படுவதாக அறியப்படுகிறது. நாட்டில் பல்வேறு முந்திரி வளரும் பகுதிகளில் பூச்சிகள் மற்றும் நோய்களினால் ஆண்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 50% இழப்பு ஏற்படுகிறது. முந்திரி மரம் பல்வேறு நோய்க்கிருமிகளால் பாதிக்கப்பட்டு பல நோய்களுக்கு உள்ளாவதாக அறியப்படுகிறது. அவற்றில் பூங்கொத்து கருகள், சாம்பல் நோய், இலைப்புள்ளி, நாற்றழுகள், கருப்பு பூஞ்சை, கோண இலைப்புள்ளி, இலை மற்றும் பருப்பு கருகள், நாற்று டைபேக் மற்றும் டைபேக் ஆகியவை அடங்கும். இவற்றில் டைபேக் நோயானது பூஞ்சைகளினால் ஏற்படக்கூடியது. இப்பூஞ்சை வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டலங்களில் பரவலாக காணப்படுகிறது. மேலும் பரந்த அளவிலான தாவர வகைகளை தாக்கும் தன்மை கொண்டது. இந்த நோய்க்கிருமி முந்திரியின் பாகங்களில் டைபேக் நோயை ஏற்படுத்துகிறது. இது பொருளாதார ரீதியில் முக்கியமான நோயாக கருதப்படுகிறது. இந்நோய் முந்திரியில் குறிப்பிடத்தக்க விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகிறது. கடலூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள முந்திரி விளையும் இடங்களில் இந்நோயின் பாதிப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இந்நோயால் பாதிக்கப்பட்ட தாவரங்களில் விளைச்சல் இழப்பு அதிகமாக ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் பொதுவாக இதன் தாக்கம் இலைகளின் நுனிப்பகுதியில் தொடங்கி படிப்படியாக கிளைகளை தாக்கும். பின்னர் துளிர் இலைகள் மற்றும் கிளைகளின் நுனியிலிருந்து கீழ்நோக்கி வாடி காய்ந்துவிடும். பட்டை பிளந்து உரித்து விடுவதுடன் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி உதிர்ந்துவிடும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட முந்திரியில் விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது. மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட கிளைகளை நோய் தொற்று ஏற்பட்ட இடத்திலிருந்து கீழே நன்கு கத்தரித்து அழித்துவிட வேண்டும். போர்டியாக்ஸ் பசை பயன்படுத்துவதன் மூலம் வெட்டப்பட்ட மேற்பரப்புகளை பாதுகாக்கலாம். நோய் கடுமையாக இருந்தால் போர்டோ கலவையை 1% தெளிப்பது நல்லது. இருமுறை தெளிக்கலாம். முதல் முறையாக மே ஜூன் மாதங்களிலும், இரண்டாவது முறையாக அக்டோபர் மாதத்திலும் மருந்து தெளிப்பு செய்யப்பட வேண்டும். இவ்வாறு முந்திரியில் டைபேக் நோய் குறித்து தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
0: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசி

0: இருக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாது.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:08. இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ ஏ ஆர் ரஹ்மான் குரலில்

0: உண்மையா பயனுள்ளதா
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா
0: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02 8:30
0: நமது முதன்மை அலைவரிசையில்
1: தகவல் தளம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1515 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:30. 8 நொடி. இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து, மதுஸ்ரீ ஏ ஆர் ரஹ்மான் குரலில்.

0: God knows all the matters, Chilakamma. Chilakamma, உனக்கு இப்படி செல்லம்மா பேர் வச்சது யாருமா?
1: தெரியாது.
0: அது சரி, பூக்கிறத தவிர பூவுக்கு வேற என்ன தெரியும்? அதோட பேர் பூனா தெரியுமா? அந்த மாதிரிதான் என் சிலக்கம்மா, பூ மாதிரி இல்லை.

0: நேரம் 8:45:43. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: திரைசை நிகழ்ச்சியில் இனி தொடர்வது ஜகமே தந்திரம் திரைப்படத்திற்காக தனுஷ் சந்தோஷ்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரைசை. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணக்கும்.

0: குமார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களை உள்ளடக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் சென்று வருவது மேலும் எளிமையாகும் என்று தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசின் பதவியேற்பு விழா வரும் 9 பிரிகேட் பரேட் மைதானத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சமீக் பட்டாச்சாரியா, அன்று காலை 10 தொடங்கும் விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உத்தரவின்படி 15 புதுச்சேரி சட்டப்பேரவை மே 5 நேற்று கலைக்கப்பட்டதாக சட்டப்பேரவை செயலர் திரு தயாளன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னை யோஜனா திட்டத்தின் கீழ் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு இகேஒய்சி புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. மேற்காசிய பகுதிகளில் நிலவும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்ளும் வகையில் அமெரிக்காவும் ஈரானும் நெருங்கி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இருதரப்பினரும் ஹோர்முஸ் தலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஹைதராபாத்தில் தற்போது நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியும் விளையாடுகின்றன. முதலில் களமிறங்கிய ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி சற்று முன் வரை 18 3 விக்கெட் இழப்பிற்கு 212 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: to this program on our mobile app News on AIR and our YouTube channel News on AIR Official.
1: Spotlight. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 9:30. இனி கேட்கலாம் சங்கீத வானிலை.

சந்தோஷம் பாடும் சங்கீதவானில் ஓராயிரம் கனவுகளோடு இடைவிடாத இதய ராகம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் அன்பே ஓடிவா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேரம் 9:45:03. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குழுவினர் பாடியது.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் பகலில் ஓர் இரவு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் மற்றும் குழுவினர் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 10:09. தொடர்வது தேன்மழை

காற்றோடு கலந்திடும் காதல் மொழி நம் காதுகளுக்கு இனிமை தந்திடும் தேன் சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் நான் வாழ வைப்பேன் என்ற திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல்.

கனத்த இரவில் உன் கவிதைகளோடு என் காதுகளில் பட்டாம்பூச்சியின் ரீங்காரமாய் ஒலிக்க வரும் பாடல் சித்தி திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது.

மெல்லிய ஓசை, இதமான காற்று, வரி வரியாய் அலைகள், ரசிப்போம் கடலின் மௌனத்தில். ஒழிக்கவிருக்கும் குரல்கள் கேஜே ஏசுதாஸ், வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல், அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து.

நினைவை விட்டு நீங்காத நினைவு பாடல்கள் வரிசையில் அடுத்து கேட்கலாம் இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா எல்லாரீஸ்வரி பாடியது.

நேரம் 10:17:11. தேன்மொழி நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி கேட்கலாம் டாக்டர் சிவா திரைப்படத்திற்காக கே.ஜே. ஏசுதாஸ் ஜானகி பாடியது.

உன் சுவாசம் தீண்டும் காற்று மட்டும் போதும் எனக்கு. நீ அருகில் இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. ஒழிக்கவிருக்கும் மனதை வருடும் பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது.

அன்பின் மாளிகையில் அழியாத பொக்கிஷம் நம் அழகிய நினைவுகள். அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் எங்கள் தங்கராஜா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது.

சந்தோஷமாய் பறக்குகிறேன் சிறகுகளாய் நீ இருப்பதால். தொடரும் பாடல் சபதம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேரம் 10:37 43 நொடி. ஒலிக்கவிருக்கும் பாடல் தெய்வம் திரைப்படத்திலிருந்து. சோழமங்கலம் ராஜலட்சுமி, எம் ஆர் விஜயா இணைந்து பாடிய பாடல்.

உன் நினைவுகளோடு பேசி பேசி ஊமை மொழியும் கற்றுக்கொண்டேன். ஒலிக்கவிருக்கும் பாடல் செல்வமகள் திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11:02. நிகழ்ச்சி நிரல் நாளை நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இளநீருக்கான குட்டை தென்னை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். மழைநீர் சேமிப்பு மற்றும் சூரியசக்தி மின் உற்பத்தி வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. சொத்துக்கள் வாங்கும்போதும் விற்கும்போதும் கவனிக்க வேண்டிய சட்ட விதிமுறைகள் குறித்து கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் என் ஜவஹர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஆஸ்துமா சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சு கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 தகைசால் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை. 6 ஹரிராம் அவர்கள் வாசித்திருக்கும் வீண இசை. 6 சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மோர்சிங் சென்னை அஞ்சல். 10:02 11:02 திரை இசை. 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி. பகல் 12:30 பன்னிசை மாலை தாடைப்பள்ளி லோக்நாத் சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள். வழங்குபவர் ஆர்ஜே சிவகங்கவதி. 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 4 திரை இசை. 3:30 சங்கீத சாரல் உஷா ரவி அவர்களின் பாட்டு இடம்பெறும். 5 பொன்மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். ஆர்:50 நிகழ்ச்சி நிரல். 7 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். செம்மை கரும்பு சாகுபடி குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி சிவகுமார் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலரில் கல்யாண கலாட்டா நாடகம். எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள். நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி, தனிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. பத்து மணிக்கு அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி. 10 முதல் 10:30 வரை ராஜேஷ்குமார் சோதாநாதர் அவர்களின் குஜராத்தி நாட்டுப்புற இசை. படைப்பு ஆகாஷ்வாணி அகமதாபாத். 10:30 முதல் 11 வரை முகமது வக்கீல் அவர்களின் காசல் இசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி மும்பை. 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 3:05 இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 10:11 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: put into bat first, Sunrisers Hyderabad posted 235 for 4 in stipulated 20 overs with the help of Henrik Claassen's 69 runs off 43 balls and Ishan Kishan's 55 off 32. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11:10. நேயர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

மேடம், 4 hours 56 minutes 50 51 52. ஓகேவா மேம்?

0: Ok, ouais.
1: Madame, 4 hours, 57 minutes, 36, 37, 38.